ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி இன்று திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. தொடர்வது மங்கள இசை. நேரம் 5:50 நிமிடம் 10 நொடிகள்.

நாளொரு குரல். துன்புறுவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொல்லவருக்கு. அதிகாரம் இணைவே குரல். விளக்கம். யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குபவருக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும். துன்புறுவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொல்லவருக்கு.

6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் குதிரைவாளி சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல்கள். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். பசுமை இந்தியாவிற்கான இளைஞர்கள் சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள், வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டு களம் சாஃப்ட்பால் விளையாட்டு குறித்து பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் 3 மாதத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்க மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலை நினைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியப்போர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

9:02 இனிய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம், மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர், 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். ஒன்று 2 ஹாய் ஸ்நேகிதியே, குக்கரி ஷோ சமையல் குறிப்புகளை வழங்குகிறார் ஆர்ஜே பூஜா. 2:15 காலத்தை வென்ற காணுங்கள், 3:00 ஹலோ டாக்டர். தீங்கற்ற கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் கருப்பை நார்த்திச் கட்டிகள் குறித்து நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் வி. எ. பிரியதர்ஷினி அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 முதல் அலையோடு விளையாடி நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஆஷா. 6:20 to 7:00 வரை, 7:02 to 7:15 வரை, மீண்டும் 7:25 to 8:00 வரை மன விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். எட்டு 5 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 to 11:00 வரை தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, 1815 கிளைட்ஸ் முதன்மறை வரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல், 9:00 அரங்கிசை ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி சீனிவாச ராவ் வயலின், கே வி பிரசாத் மிருதகம் சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தலைப்பு வானொலிக்கு 90.

3:30 சங்கீத சாரல், ராம்நாடு கிருஷ்ணன் பாட்டு, மாலை 4 மணிக்கு எங்க சின்ன ராசா ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை இயக்கம் கே பாக்யராஜ். 5 மணிக்கு பொன்மலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி, 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், பண்ணைச்செய்திகள் இடம்பெறும். 8 மணிக்கு திரை இசை, 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான், 91 வயது நேயர். திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவர்களுடனான சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிரலினி சேவை செய்திகள் கேட்கலாம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் திருத்தஞ்சை 92வது ஆண்டு 27வது கருட மகோஸ்தவ சேவையில் இன்று காலை 9 மணிக்கு வெண்ணாற்றங்கரை சந்தனியில் விடையாற்றி உற்சவ நடைபெறும்.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற?
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
3: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
1: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
4: மண்ணா மண்ணா,
5: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
4: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
5: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
4: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
5: என்ன வழி?
4: இத கேளுங்க அண்ணா.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
7: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
8: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
9: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: நம்ம புதுவையில இருக்க அரிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8ல. நம்ம புதுவை
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
4: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
7: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: நேரம் 6:10 தொடர்வது.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உடலினை உறுதி செய். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
2: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகைப்படுத்தி கூறுகின்றார். 6வதாக மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வது மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற விளத்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனே பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்களெடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில் கேட்பு உறுப்பு செவியாகும். செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒலிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்பொறி ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம், கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகிச் செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக

0: முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினும் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:14:44. தொடர்வது தெய்வீக ராகம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ பகுதி 102 டிக்கெட் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நேரில் அனைவரையும் தெய்வ கிரக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தொடர்ந்து விமல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 6:20. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒரு மரத்து பாடலை பாடியிருப்பவர் ஜாலி அபிரகம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனத்தோடு.

நேரம் 6:25:49. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடலை பாடியிருப்பவர் எம் ஏ உஸ்மான் அவர்கள். தொடர்ந்து கேளுங்கள் FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 6:32:57. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராக நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் வாணிஜ்யராம் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள், 25ஆம் நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35.

0: உழவர்களுக்கான செய்திகள். இதில் குதிரைவாளி சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கண்ணு கெட்டின தூரத்துல வர்றது காத்துமுத்து போல இருக்குது. இரு, கிட்ட வந்தா தெரியும். காத்துமுத்தே தான். காத்துமுத்து, காத்துமுத்து,
2: கால
1: நேரத்துல இவ்வளவு வெயிலா இருக்குதுப்பா.
2: எப்பா கருத்தமுத்து, இந்தாப்பா இந்த கஞ்சிய குடிப்பா.
1: என்ன கஞ்சி காத்தமுத்து?
2: எப்பா குதிரைவாளியில கஞ்சி செஞ்சு எடுத்து வந்தோம்ப்பா.
1: குதிரைவாளியில கஞ்சியா?
2: ஆமாப்பா, குதிரைவாளி எந்த அளவுக்கு நல்லது தெரியுமா உடம்புக்கு?
1: ஏன் காத்தமுத்த, நம்ம அரிசி கஞ்சியோடவா குதிரைவாளி கஞ்சி நல்லா இருக்கும்?
2: எப்பா, அரிசி கஞ்சியை விட குதிரைவாளி கஞ்சியில அமோகமா சத்து இருக்குப்பா. இரும்பு சத்து அளவுக்கு அதிகமா இருக்குது.
1: ஓஹோ,
2: அதுவும் குறிப்பா வந்து கர்ப்பிணியா இருக்காங்கல்ல பெண்கள்.
1: ஆமா,
2: அவங்க எல்லாம் குதிரைவாளி சாப்பிட்டா அவங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறையே வராது. இது போக மலச்சிக்கலே இல்லாம பண்ணிடுப்பா. அந்த அளவுக்கு நார் சத்து உடையதுப்பா குதிரைவாளி.
1: ஓஹோ,
2: ஆமாப்பா,
1: நல்ல உடம்புக்கு நல்லது பண்ணுது இந்த கஞ்சியா.
2: எப்பா, மூல நோயின்னு சில பேர் கஷ்டப்படுறாங்கல்ல.
1: ஆமாப்பா,
2: அந்த மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குதிரைவாளிக்கு இருக்குதுப்பா.
1: காதுமுத்தா, எங்க பக்கத்து வீட்டு தம்பி இந்த மூல நோயில தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ சொல்ற மாதிரி இந்த கஞ்சிய குடுக்க சொல்றப்பா இருக்க.
2: ஆமாப்பா, இது போக நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது.
1: ஓஹோ,
2: இதுக்கு மேல உனக்கு என்ன தெரியணும்?
1: ஒரு மனுஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன்.
2: இதுக்கு மேல இன்னும் நிறைய சத்தெல்லாம் இருக்குதுப்பா.
1: அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு.
2: குதிரைவாளிய சாப்பிட்டோம்னா இதயம் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்குமா.
1: ஆஹா,
2: உடல் எடைய குறைக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால உடம்புல வந்து இந்த அனிமிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, சோர்ந்து போயிருக்காங்களே வெளிரி வெளிரி, அந்த பிரச்சனையே இருக்காதுப்பா. குதிரைவாளி கஞ்சி எங்க வீட்டுல இருந்துச்சு, சரி வயலுக்கு போறமே நம்ம கருத்தமுத்துக்கு குடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம்பா.
1: நல்ல மனசுப்பா உனக்கு. காதமுத்த, நீ சொன்ன மாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு, தெனை, வரகு, பனிவரகு, சாம, இந்த சிறுதானியங்கள் எல்லாம் பயிரிட சொன்ன,
2: குதிரவாளி தானியமாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவன பயிராகவும் பயன்படுத்தலாம். பொதுவா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் அதிகமா பயிரிடுறாங்க. எப்படியாப்பட்ட

0: மண்ணிலையும் வளரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: தரம் குறைஞ்ச மண்ணில் கூட வளரக்கூடியது, மண் உவர்ப்பா இருக்குன்னா கூட அதெல்லாம் தாங்கி வளரக்கூடியது.
1: கதமுத்த, செம்மண் கலந்த இருமாடு மண்ணுப்பா ஏன் மண்ணா?
0: கருத்தமுத்து, மண் உவர்ப்பா இருந்தாலும் வளரும்னு சொன்னேன்.
1: ஓஹோ,
0: தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய வயலா இருந்தாலும் வளரும்னு சொன்னேன். ஆனா செம்மண் அப்புறம் இருமண் கலந்த அந்த நிலம் இருக்கு இல்லையா, ஓ நிலம் மாதிரி,
1: ஆமா,
0: அதுல அமோகமா விளையும்ப்பா.
1: பரவாயில்ல.
0: ஆமாப்பா.
1: சரி கதமுத்த, இந்த குதிரவாளிய பயிரிடுவதற்கான அந்த பருவங்கள் பத்தி சொல்லலாம்.
0: இரவையில நீ பயிரிட போற, தண்ணி வசதி இருக்கு அப்படின்னா சித்திரப்பட்டம், ஆடிப்பட்டம், அப்புறம் மார்கழி பட்டம்,
1: ஓஹோ,
0: இதுலாம் பண்ணலாம்.
1: சரி.
0: இல்ல கொஞ்சம் மேட்டுப்பாங்கா இருக்கு, எனக்கு தண்ணி மேல ஏறாதுப்பா, ஏதோ மழை கடையை நம்பிதான் ஓட்டி ஆகணும் அப்படின்னா மானாவாரியா ஆடி புரட்டாசி பட்டங்கள்ல பயிரிடலாம்.
1: ஓஹோ, எல்லா பருவங்களும் பயிரிடலாமோ?
0: ஆமாப்பா, முன்னாடியே கோடை உழவு போட்டு நீர் பிடிக்கிற தன்மையா நம்ம வயல்ல கொஞ்சம் அதிகப்படுத்தணும்.
1: சரி.
0: அப்புறம் களை இதெல்லாம் இல்லாமையும் நம்ம பாத்துக்கணும். விதைப்பு செய்யறதா இதுல ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதுக்கும் விதைப்பான் கொண்டு விதைப்பு செஞ்சோம்னா நமக்கு அந்த மண்ணில் ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம வயல் முழுக்க விதைப்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ விதை தேவைப்பா.
1: காதுமுத்தா, இந்த குதிரவாளி விதை எங்க வாங்கணும்?
0: குதிரவாளி விதை எல்லா இடத்துலயும் கிடைக்குது.
1: சரி சரி.
0: நம்ம கேவிக்கெல்லாம் போய் கேட்டோம்னா அவங்களே ஏற்பாடு பண்ணி தராங்க.
1: காதுமுத்தா, இந்த குதிரவாளி பயிரிடுவதற்கான வரிசைக்கு வரிசை இடைவெளி எவ்வளவு, செடிக்கு செடி இடைவெளி எவ்வளவுப்பா?
0: வரிசைக்கு வரிசை 22 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர்.
1: ஓ,
0: இந்த அளவுல வந்து பயிர் இடைவெளியை நம்ம பராமரிக்கணும். அப்பதான் செடி நல்லா கிளைச்சி நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும்.
1: அப்புறம் கதமுத்த, முக்கியமா அந்த உர நிர்வாகம் அதை பத்தி சொல்லு, அப்பதான் குதிரவாளி அமோகமா விளைச்சலா விளையும்.
0: ஆமாப்பா, 1 ஹெக்டேர் நிலத்துக்கு 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது நம்ம பரப்பி அப்புறம் உழவணும்.
1: ஓஹோ,
0: மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு ஏற்ப உரமிடுறது நல்லது. சரி, அப்படி நமக்கு வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல அப்படின்னா 1 ஏக்கருக்கு 40 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, இத வந்து நம்ம போடணும். விதைக்கும் போதே அந்த மணிச்சத்தை அடியுரமா ஃபுல்லா போட்டுடணும்.
1: சரி.
0: தழைச்சத்தை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போடணும். பாதி அளவை முதல்ல போட்டுட்டு அப்புறம் பாதி அளவை வச்சுக்கணும். மழை கிழ பெஞ்சு மண்ணுல ஈரத்தன்மை இருக்குன்னா நம்ம பிரிச்சு 25வது நாள் 40வது நாள்ல 2 தடவையா போட்டுக்கலாம். இல்ல தண்ணி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா 1 தடவையா 2வது தடவை போடுறப்ப 50 விழுக்காட்டையும் நம்ம பயன்படுத்திடணும்.
1: சரி. அப்புறம் கதமுத்த, குதிரவாளி பயிரிடத்துல களை எல்லாம் ரொம்ப முக்கியமானது, அதனால இந்த களை நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, அப்புறம் முக்கியமா அந்த அறுவடை, அப்புறம் சேமிப்பு, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா.
0: களை அப்படின்னா நம்ம பாக்கணும்ப்பா, 2-3 தடவை எடுக்க வேண்டியிருக்கும். கை களையா எடுத்துட்டோம்னா நம்ம நல்லது. பொதுவா கோடை உழவு செஞ்சுட்டு அப்புறம் நம்ம பயிர் பண்றோம்னா களை இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிடும்.
1: சரி சரி.
0: அப்புறம் நீர் நிர்வாகம் அப்படின்னா இரவையா இருந்தா விதைத்த நாள் விதைத்த 3வது நாள் நம்ம தண்ணி கட்டணும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் 10-15 நாளைக்கு ஒரு தடவை தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி காட்டினோம்னா போதும். மானாவாரியா இருந்ததுன்னா பயிருடைய அந்த முக்கிய நிலைகள் பூக்கிற தருணம், பால் பிடிக்கிற அந்த தருணம், இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம பக்கத்துல ஏதாவது பண்ண கூட்ட வச்சுக்கிட்டு அந்த தேங்கி இருக்கிற நீரை எடுத்து ஒரு தடவை நல்லா தெளிச்சு விட்டோம்னா தான்ப்பா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: ஓ சரி சரி சரி.
0: பயிர் பாதுகாப்புன்னா ஒன்றும் இல்லைப்பா, இது எந்த பூச்சியும் அதிகமாக ஒன்றும் தாக்காது, பூஞ்சானமும் அதிகமாக தாக்காது, ஒன்றும் இல்லை. சரியான பருவத்தில் நம்ம பயிர் செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் கடைசியாக என்ன கேட்டால் அறுவடையும் அப்புறம் சேமிக்கிறத பற்றி
1: கேட்டீங்க.
0: ஒன்றும் இல்லைப்பா, நல்லா கதிர் முற்றின பிறகு அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்ச கதிர்களை களத்துல போட்டு நல்லா காய வச்சு அப்புறம் அடிச்சு தானியங்களை பிரித்து எடுத்துடணும். அந்த தானியங்களை நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு காற்று புகாத ஒரு பேக்ல போட்டு நம்ம நல்லா கட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தானியங்களை பிரிச்ச பின்னாடி அந்த தட்டை கிடக்குது இல்ல, அதை நல்லா உலர்த்தி அதை நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டி அப்படியே சேமிச்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் முழுக்க கால்நடைகளுக்கு தீவனமா கொடுக்கலாம்ப்பா. இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. குதிரவாளி சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய சத்தும் உடையது.
1: ஆமா,
0: இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீல.
1: ஆமா,
0: அடுத்ததான் நீ குதிரவாளியும் பயிர் பண்ணு.
1: ஓ, நீ சொல்ற மாதிரி குதிரவாளியும் நல்லா பயிரிட்டு நல்லா அமோக விளைச்சல காண்றப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: நம்ம ஊர்லயா, நான் தான் சிறுதானிய பயிர்கள், சோளம், கம்பு, கேழ்வரகு, தென, வரகு, பனிவரகு, சாம இதெல்லாம் பயிரிட்டேன். இப்ப குதிரவாளியும் பயிரிடுறான்,

0: அதனால யாருக்காவது சிறுதானியங்கள் வேணும்னா கருத்த மூத்த தொடர்பு கொள்ளுன்னு சொல்லி வைப்பா.
1: சரிப்பா சரிப்பா, முக்காவாசி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுப்பா நீ தான் சிறுதானிய பயிர் பண்றேன்னு. இப்ப குதிரைவாலியும் பண்ண ஆரம்பிச்சிட்டீல, எல்லாரும் உன்னை தேடி வருவாங்கப்பா, கவலையே படாதப்பா. சரி கருத்தமுத்தே, அப்ப நான் கலவட்டுமா?
0: சரி கருத்தமுத்தே, பார்த்து போயிட்டு வா.
1: ஏப்பா தூக்கு செட்டி கொடுத்தன குதிரைவாளி கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டியா? பாத்திரத்தை கொடுப்பா.
0: இந்தப்பா கருத்தமுத்தா, நம்ம பேசிட்டே இருக்கும்போது நீ கொடுத்த அந்த சொம்புல குறவு குட்டி தண்ணியில போட்டு வச்சுனா அதை எடுத்து அந்த பாத்திரத்துல போட்டு மூடி வச்சுக்கிறப்பா. அதை அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடுப்பா.
1: சரிப்பா சரிப்பா. ஆமாப்பா, குறவு குட்டி ரெண்டும் பெருசா தான் இருக்கு. சரிப்பா சரிப்பா, மத்தியானம் வேணா வா, நம்ம வீட்டு பக்கம் மீன் குழம்பு சாப்பிடலாம்.
0: ஆ சாப்பிட வரேன் காத்தமுத்த.
1: சரி போயிட்டு விட்டுமா?
0: ஆ சரி காத்தமுத்த, பார்த்து போயிட்டு
1: வா. ஆ சரிப்பா சரிப்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் குதிரைவாளி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மேடத்துறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துருக்கு. அது சம்பந்தமா நம்ம இது எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி, ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது. நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடும் பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு 20% வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுலயும் வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம்ல மாற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டும் இந்த மோடமும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட் வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநில

0: வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
1: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்கள்

0: லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன் சொல்லுங்கிறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மனமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற

0: இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது FM Rainbow 90.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55 59 நொடிகள் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பசுமை இந்தியாவிற்கான இளைஞர்கள், சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். யூத் ஃபார் கிரீன் இந்தியா, ஸ்மால் ஆக்ஷன்ஸ் பிக் சேஞ்சஸ். யூத் ஃபார் கிரீன் இந்தியா, இப்ப காலத்துல நம்ம இளைஞர்கள் என்ன வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தா நம்மளால ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும். நம்மளோட ஏகப்பட்ட என்வாயன்மெண்டல் சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் ஸ்கேசிட்டி, டீஃபாரஸ்டேஷன், பிளாஸ்டிக் வேஸ்ட், கிளைமேட் சேஞ்ச். ஆனா இந்தியாலையும் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன். இது எல்லா இடத்துலயுமே குளோபலா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இந்தியாவையும் இது அஃபெக்ட் பண்ணுது. சோ யங் பீப்புள் வந்து ஒரு மேஜரான ரோல் எப்படி அவங்களால பிளே பண்ண முடியும் என்வாயன்மெண்டை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் யங் பீப்புள் என்ன பண்ணலாம்னா, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், ஏன்னா அவங்க ஸ்கூல்ல இருப்பாங்க இல்லைனா காலேஜ்ல இருப்பாங்க, அவங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஒரு பப்ளிக்கை வந்து எஜுகேட் பண்றதுக்கு அவங்க இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, பிரீத் லைஃப் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸோட இனிஷியேட்டிவ். அந்த கேம்பெயின் என்னன்னா, ஏர் பொல்யூஷனை நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு அந்த இனிஷியேட்டிவ் தான். சோ பப்ளிக் வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நிறைய செடி நடுவாங்க, அவங்களோட பிட்ல அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவங்க வந்து அதை செய்வாங்க இல்லையா. சோ என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா விழிப்புணர்வு இல்லாதனாலதான் மக்களும் வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன செய்யணும். இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ் லைஃப், எல்லாருமே அவங்கவுங்க பிஸியா இருக்கிறாங்க. ஆனா யூத்தால நிச்சயமா ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இதனால கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கிளீன் அப் டிரைவ்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கலாம், அவேர்னஸ் ரேலிஸ் எடுக்கும் போது பீப்புள் வந்து அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்ப, அது மாதிரி ஸ்ட்ரீட் பிளேஸ், சோசியல் மீடியா கேம்பெயின்ஸ், என்வாயர்மெண்டல் மெசேஜ வந்து கன்வே பண்றதுக்காக இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸால ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் இந்தியா. அப்படி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம சொல்லலாம். நம்ம வந்து சிட்டில இருந்துட்டு நம்மளால இவ்வளவு செய்ய முடியுதுன்னா, ஒரு டிரைபல் கம்யூனிட்டி ஒரு வேர்ல்ட்ல எப்படி அவங்க செய்யறாங்கன்னு நம்ம பார்ப்போம். மாச்சு பிச்சுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அது பெருல வந்து இருக்குது. அதுல வந்து டிரைபல் கம்யூனிட்டி இண்டிஜினஸ் யூத் அவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டில் வந்து பழைய முறைதான் யூஸ் பண்றாங்க. அவங்க போ அண்ட் ஆரோ தான் யூஸ் பண்றாங்க ஹண்ட் பண்றதுக்கு, அவங்களே அவங்க துணிய வந்து நெய்து எடுத்துப்பாங்க. இருந்தாலும் ஒரு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, மாடர்ன் டெக்னாலஜி, ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்றது, அவங்க லேண்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு. ஏன்னா அவங்க வந்து அவங்க லேண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட, அதனால அந்த ட்ரோன்ஸ்

0: எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, பீப்புளுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. சப்போஸ் யாராவது அந்த லேண்ட்ல வந்து என்க்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களால வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்களால போட முடியும். சோ நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ற லெசன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம யூத்தும் இத மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்மளால இந்த இருக்கிற பிளேஸ்ல லோக்கலா நம்ம பண்ணா குளோபலா இம்பாக்ட். ஏன்னா நம்ம குளோபலா நம்ம பேசணும்னா ஒரு ஒரு இடத்துல என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னு நம்ம பேசுறோம் இல்லையா. ஆக்ட் லோக்கலி, பி குளோபல். ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், பசுமை இந்தியாவிற்கான இளைஞர்கள், சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள். வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து திரு மகேஷ் கேவத் மற்றும் கர்நாடகாவிலிருந்து டாக்டர் நாகராஜா ஆகியோரை மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக பாஜக அறிவித்துள்ளது. மேலும் கர்நாடக சட்டமேலவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக திரு லிங்கராஜ் பாட்டீல் மற்றும் திரு ரகு கவுடல்யா ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதும் ஈரான் அமெரிக்க இடையிலான போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றத்தின் சார்பில் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நாளை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் புதிய மின் இணைப்பு வழங்குதலில் தாமதம், பெயர் மாற்றம், மாதாந்திர மின் கட்டண பிரச்சினைகள், பழுதான மின் மீட்டர்களை மாற்றுதல், மின் கட்டண ரசீதுகளில் திருத்தம் கோருதல் மற்றும் மின்தடை, குறைந்த மின் அழுத்த பிரச்சினைகள் போன்ற குறைகள் குறித்து நுகர்வோர் நேரடியாக வருகை தந்து மன்ற தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்து தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஃபிளாவியோ கோபாலியை வீழ்த்தி ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார். 1937 பிறகு ஆடவர் பிரிவில் பிரெஞ்சு ஓபனை வென்ற ஜெர்மானிய வீரர் என்ற சாதனையை இவர் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:20. நேர்கள் கேட்க இருப்பது
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டு களம். இன்றைய நிகழ்ச்சியில் சாஃப்ட் பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர். ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: சாஃப்ட் பால் அதாவது மென்பந்து அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா?
6: ஆமா.
5: அந்த கேமை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
6: இந்த கேமு முத வந்து அமெரிக்காவில் தான் சார் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம சாதாரண போல கிரிக்கெட்டுக்கும் இந்த சாஃப்ட் பாலுக்கும் இங்கே டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்கனாக்கா, இதை வந்து இன்னொரு நேம் வந்து அமெரிக்கன் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நம்ம வந்து ஃபுட்பாலில் வந்து சாக்கர்னு சொல்கிறோமல்ல, அதேமாரி ரக்பி கேமை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கன் ஃபுட்பால்னுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க அமெரிக்கன் கிரிக்கெட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க சார். இது வந்து பால் பார்த்தீங்கன்னாக்கா உருண்டை தான் சார். கிரிக்கெட் பால் சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 11 to 12 ounces இந்த கணக்கு சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட்டு ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பிடிச்சி போகிற அந்த சிம் பண்ண அந்த தையல் சுற்றி வரும். அதேமாரி இதோட எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட் பால் பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும். கையில் பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த ஏரியா வந்து கொஞ்சம் இந்த உருண்டையான பால் அடிக்கிறது உருண்டையான சைஸ் வச்சுருப்பாங்க சார்.
5: பல கலரில் இருக்குமா?
6: ஒயிட்டு தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுறது. நைட்டு மேட்ச் நடக்கும்போது இந்த ஃப்ளோரசன் க்ரீன் ஒரு கலர் இருக்குங்களா, அதுதான் நைட்டில் விளையாடும்போது கொஞ்சம் விஷன் தெரியும் நல்லா. அதுக்காக வந்து இந்த கலர் ரெண்டு கலர் யூஸ் பண்ணுவாங்க சார்.
5: சாஃப்ட் பால் விளையாடும் முறைகள் எங்கெங்கெல்லாம் விளையாடுறாங்க,

0: எவ்வளோ வீரர்கள் இதில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, இது மாதிரி நிறைய நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம்.
1: ஓகே சார்.
0: அதுக்கு முன்னாடி சாஃப்ட் பால் தோன்றிய வரலாறு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
1: சார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் வந்து சிக்காகோவில் வந்து 1887 வந்து என்ன பண்ணாங்க, ஃபராகட் போட் கிளப்னு ஒரு இடம், அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது இந்த கேமு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆரம்பித்தவங்க பேர் வந்து ஜார்ஜ் ஹான்காக்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவங்க. இது வந்து சும்மா அப்படியே ஒரு ரெக்ரேஷன் கேம் தான் ஆரம்பித்தாங்க. வீக்கெண்டில் விளையாடுறதுனால சாட்டர் சண்டே மட்டும் தான் மேக்ஸிமம் விளையாடுவாங்க. விளையாடுவாங்கனாக்கா ஒருத்தர் வந்து சும்மா அந்த பாக்ஸிங் கிளவு தூக்கி போடும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணார், நம்ம தொடப்பம் சொல்ல முடியல, அதை தூக்கி அடிக்கும் போது தான் இப்படி கூட விளையாடலாமா, இது ஒரு கேமாக ஐயா மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா தோணுன்னு அப்படி ஆரம்பித்தான் சார் இந்த கேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1926 வந்து இவங்க வந்து ப்ராப்பராக இதுக்கு நேம் வந்து எதாவது கொடுக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் பால்னு ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாங்க. 1933 என்ன பண்ணாங்க, அமெச்சூர் ஷார்ட் பால் அசோசியேஷன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து யூஎஸில் வந்து ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கிராண்ட்ல எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கண்ட்ரிக்கும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு.
0: ஆமாம், ஒரு கேம்னா அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு நாடும் அதை டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க.
1: ஆமாம், த்ரூ அவுட் வேர்ல்டு இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க.
0: இப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு தோன்றுச்சு
1: சார்? இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1944-45 ரெண்டாம் உலக போர் நடந்ததுங்களா, அந்த சமயத்தில் வந்து அமெரிக்கன் ஆர்மி வந்து ராஜஸ்தான் இருக்கிற ஜோத்பூரில் ஒரு இடத்துல வந்து அவங்க தங்கியிருக்கும்போது அவங்க வந்து பொழுதுபோக்குக்காக இந்த கேம் என்ன பண்ணால் விளையாண்டாங்க. அவங்க விளையாடும் போது அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பார்த்து இந்த கேமை விளையாண்டாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் பேர் வந்து டாக்டர் தசரத் மால் மேத்தான் சொல்லி அவங்க பேர். அவங்க தான் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேமை வந்து இந்தியாவில் வந்து 1961 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சாஃப்ட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்க ஸ்டார்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் 1973 தான் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் இந்த ஷார்ட் பால் அசோசியேஷன்றதை நடைமுறைக்கு வருது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா 1965 அமெரிக்கன் விமன்ஸ் டீமு கல்கட்டாவுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் இந்த கண்காட்சி மேட்ச் மட்டும் நடத்துவாங்கல்ல, அதுமாரி இவங்களுக்கு வந்து கேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேம் டெவலப் ஆச்சு.
0: ஃபர்ஸ்ட் எப்போ டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க?
1: 1967 வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடத்தினாங்க. மென் அண்ட் விமன் ரெண்டு கேட்டகரி நடத்தினாங்க ஜோத்பூரில் ராஜஸ்தானில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த 4 ஸ்டேட் தான் என்ன பண்ணாங்க, பர்சூ பண்ணாங்க. இப்போ அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி இயர்
0: எல்லா மாநிலங்களுடைய பருவம்
1: எல்லாமே
0: பாருங்க. இப்போ நம்ம புதுச்சேரியிலையும் விளையாடிட்டு வராங்க.
1: ஆ, விளையாடுறாங்க சார்.
0: இப்போ இந்த சாஃப்ட் பால் விளையாடக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு சார் அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இது பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க, ஆங்கில வார்த்தை எல் இருக்குங்களா, அதை ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆர்க் அடித்து அதை ஜாயின் பண்ண கிரவுண்டு இடம் அப்படிங்க, அதுதான் இதோட விளையாடுற இடம் சார். இதை பார்த்தீங்கன்னாக்கா சுற்றளவு வந்து 220 மீட்டர் நீளம், எடுத்தோடனே டக்குன்னு விளையாட முடியாது. கொஞ்சம் அந்த பிளே ஃபீல்டோட மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாம் நல்லா தெரியணும், அதுக்கப்புறம் நமக்கு அது கேம் கற்றுக்க முடியும்.
0: இது எத்தனை பேர் விளையாடலாம்?
1: ஒரு டீமுக்கு மொத்தம் 15 பேர் சார். ஆனால் உள்ளுக்குள்ள மேட்ச்சுக்கு ஒரு போட்டியில் ஆடுறவங்க 9 பேர், மற்ற 6 பேர் என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்டியூஷன் இருப்பாங்க.
0: முக்கிய அந்த உபகரணங்கள்லாம் சொல்லுங்களேன், பாலு, அப்புறம்
1: பாலு பேட்டுன்றது சொல்றது போல ஸ்லக்குன்னுவாங்க, அது வந்து உருண்டை ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பாலை பிடிக்கிது கையில் அடிபடாமல் க்ளவுஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதுகாப்பு உபகரணம் பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கவசம், காலில் போகிற நீ பேடு, அதுக்கப்புறம் வந்து மார்பு பகுதி யூஸ் பண்ணுற செஸ் பேடு, ஷின்கார்டு இந்த கால் அடிபடாமல் இருக்கிறதுக்குன்ட்டு, அது வந்து பாலை பிடிக்கிறவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம கிரிக்கெட்டில் வந்து விக்கெட் கீப்பர் ஸ்டம்ப் பின்னிட்டுப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பேட் யார் பால் அடிக்க போகிறாங்களோ அவங்களை பின்னாடி உட்கார ஒருத்தர் வந்து பாலை பிடிப்பார், அவர் பேர் வந்து கேச்சர்னு பேர். அவங்களுக்கும் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பால் அடிக்கிறவங்கன்றது பேட்டர், அவங்களுக்கு ஹெல்மெட் இருக்குது, சைடில் ஷின் பேட் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது சார்.
0: நீங்கள் சொன்ன அந்த உபகரணங்கள்லாம் எவ்வளோ விலை இருக்கும் சார்? ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆர்வமிக்க சிறுவர்களோ இல்லை வந்து விளையாட்டு வீரர்களோ ஒரு ஆர்வத்தோடு வாங்கி விளையாடணும் இல்லைங்களா, அதுக்காக
1: இருக்குது சார். ஆரம்ப விலையில் பார்த்தீங்கன்னா இப்போத்தி காலகட்டத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபான்றது ஒரு பெரிய காசு இல்லை. இந்த விலையிலேருந்து கையில் போகிற க்ளவுஸ் எல்லாம் போகுது. ஆனால் அந்த ஸ்லக்குன்றது பேட் சொல்கிற மாதிரி இல்லை, அது வந்து இண்டிவிஜுவலாக யாரும் வாங்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அசோசியேஷனில் அதை வாங்கி வச்சுருப்பாங்க. இண்டிவிஜுவலாக வாங்கினாக்கா ஒரு 5000-6000 மேலே அது ஆரம்ப விலை சொல்கிறேன், மேலே போக வில அதிகமாகுது. அதேமாதிரி விளையாட பால் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி பால் விலை இருக்குது சார். ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது.

0: புதுச்சேரியில் கிடைக்குங்களா?
1: புதுச்சேரி அந்த வந்து ஆர்டர் பண்ணி தான் சார் வாங்கணும். இல்லைனா ஒரு சில கடைகளை வந்து விற்கிறாங்க, ஆனால் அது எப்பத்தி ரெடி பண்ண வாலண்டியரில் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது சார்.
0: ஆன்லைனில் நம்ம பணம்
1: இருக்குது இருக்குது சார்.
0: எத்தனை வயசுலேருந்து நம்ம அந்த சாஃப்ட் பால் கேமு விளையாடலாம் சார்?
1: சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் இந்த மூணு கேட்டகரி இருக்குது சார். இது வந்து பாய்ஸ்லேயும் இருக்குது, கேர்ள்ஸும்
0: கேர்ள்ஸ்லையும் இருக்குது.
1: ஆமாம் சார்.
0: இப்போ இவங்கெல்லாம் எந்தெந்த வயசு உள்ளவங்க எது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? சப் ஜூனியர், ஜூனியர்,
1: டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு, ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஜோனு, நேஷ்னல்ஸு, இன்டர்நேஷ்னல்ஸ், இத்தனை ஈவெண்ட் இருக்குது சார். அது இல்லாமல் வந்து இன்டர் ஜோன் வேறு இருக்குது.
0: இப்போ இவ்வளோ போட்டிகளிலும் நான் கலந்துக்கலாம்?
1: ஆமாம் சார்.
0: ஆர்ச்சரி, பாக்ஸிங், செஸ்ஸு, கிரிக்கெட்டு, ஃபுட்பால், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ, ஷூட்டிங், ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங், தேக்வாண்டோ, டென்னிஸ், யோகாசனம், அத்லெட்டிக்ஸ், கொக்கோ, டேபிள் டென்னிஸ், வாலிபால், பேட்மிண்டன், இது போலவே இந்த கேமுக்கும் எல்லாமே.
1: ஆமாம் சார்,
0: பல பிரிவுகள் நம்ம.
1: ஆமாம் இருக்குது.
0: இப்போ சாஃப்ட் பால் கேம் எந்தெந்த லெவலில் விளையாடுறாங்க சார்?
1: ஏஷியன் கான்டினென்ட், யூரோப்பு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, எல்லா கான்டினென்ட் விளையாடுறாங்க சார். 1996 சம்மர் ஒலிம்பிக்கில் வந்து அட்லாண்டா நடந்தேன் யூஎஸில், அப்போ தான் இது வந்து இந்த கேமை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியன் சாம்பியன்ஷிப்பு நடந்துகிட்டு இருக்குது.
0: இப்போ சாஃப்ட் பாலுக்குன்னு கூட்டமைப்புகள் அது அதெல்லாம் இருக்கா சார்?
1: சாஃப்ட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா 1961 ஆரம்பித்தாங்க. அதை வந்து 1973 வந்து ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வந்து வந்து ரெகனைஸ் பண்ணாங்க.
0: எல்லா கேம் போல் அவங்களோட செயல்பாடுகள் ஒரே மாதிரியா இல்லை சாஃப்ட் பாலுக்குன்னு செயல்பாடுகள் இருக்கா டிஃப்ரெண்ட்டாக?
1: எல்லா ஃபெடரேஷனும் எப்படி பண்ணுறாங்களோ அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. மேட்ச் கண்டக்ட் பண்ணுறது, நேஷ்னல்ஸு, இன்டர்நேஷ்னல்ஸு, சவுத் ஜோன்ஸு, இன்டர் ஜோன்ஸு, சவுத்து, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல், இந்த 5 ஜோனு கூட மேட்ச் நடக்கும். அதான் இன்டர் ஜோன் சொல்கிறது. இப்போ சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 ஸ்டேட் வருது. இப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இவங்கெல்லாம் வந்து சவுத் ஜோனு. இந்த சவுத்தில் என்னென்ன பண்ணுவோம், ஒரு டீம் ஒரு செலக்ட் பண்ணுவாங்க. அதேமாரி நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல் ஜோனு, இப்போ இந்த 5 சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மேட்ச் நடத்துவாங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட் டீம் ரெடி, இந்தியன் டீம் ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி நேஷனல்ஸ் நடக்குது இல்லை, அப்போ வந்து டீம் செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு.
0: இப்போ நேஷனல் லெவலில் விளையாடணும்னா எப்படி போகிறது, யாரை அணுகிறது ஒரு விளையாட்டு வீரர்?
1: இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பேட்டை கிருமாபாக்கா ரெண்டு இடத்த சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக போயிட்டு கேம் ஆட உங்களுக்கு அந்த ஏஜ் ஓரளவுக்கு வந்ததுனாக்கா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் சார்.
0: இப்போ இதுக்கான பயிற்சி மையங்களாக எங்கள் சார் இந்த சாய் சொல்லுவோம் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது மாதிரி பாண்டிச்சேரியில் இந்த கேம் இருக்கா?
1: கேம் இருக்குது, ஆனால் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த கேம் கிடையாது.
0: இல்லை,
1: அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து மத்திய பிரதேசத்தில் மட்டும் தான் சார் இருக்குது, அதுவும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பேட்டையில் இருக்குது, இப்போ கிருமாமாவத்தில் ரெண்டு இடத்த சொல்லி கொடுத்துட்ருக்காங்க.
0: ஆமாம், அது அரசு மூலியமாக இல்லை அந்த கோச்சர் தனியாக?
1: இல்லை சார், அவங்க தனி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க.
0: ஆண் பெண் இருபாலும் விளையாடணும்?
1: ஆமாம் சார், ரெண்டு பேரும் விளையாடலாம்.
0: இப்போ அரசாங்கத்து மூலியமாக விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகைலாம் தராங்க சார்?
1: ஆமாம்,
0: அது எலிஜிபிளா?
1: ஆ, எலிஜிபிள் சார். ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து தேசிய அளவில் வந்து இவங்க வந்து ஏதாவது பொசிஷன் வரணும், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, இல்லை சவுத் ஜோனில் இந்த லெவல் வந்தால் தான் உண்டு. அது எந்த கேமாக தான்
0: கொடுப்பாங்க? எல்லா கேமுக்கும் உண்டான விதிமுறைகள்
1: இதுக்கும் உண்டு.
0: பொதுவாக நம்ம விளையாட்டு விளையாடும் இந்த வீரர்களுக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்கணும் சார், அவங்க என்னென்ன திறமைலாம் வளர்த்துக்கணும்?
1: பொதுவாகவே ஒரு மாணவர்கள் வந்து விளையாட வராங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து உடல் தகுதி நல்லா
0: இருக்கணும்.
1: ரெண்டாவது
0: குழு ஒற்றுமையெல்லாம்,
1: ரெண்டாவது ஒழுக்கம்வாங்க, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒருத்தன் ஒருத்தன் கூட பழகிற விதம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே மாறுபடும்.
0: சில பேர் சொல்லுவாங்க வேகமாக முடிவெடுக்கும் திறன் கூட அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா வெற்றி தோல்வியை சந்திக்கணும்ல, அவங்க படிப்புலையும் அதிகமாக ஆர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம் சார், இப்போ வந்து விளையாட்டு படிப்பு ரெண்டும் சேர்ந்தா நல்லாயிருக்கும். படிங்க படிங்கன்னு சொன்னதாக்க அவங்களோட மன அழுத்தத்தை போக்குறது ஒரே விஷயத்தின்னு பார்த்தீங்கனாக்க விளையாட்டு.
0: சார், இது வரைக்கும் சாஃப்ட் பால் பற்றி நிறைய தகவல்களை அழகாக சொன்னீங்க. கேட்ட விளையாட்டு வீரர்கள் மட்டுமின்றி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் சாஃப்ட் பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாசமுருகன் அவர்கள்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜபீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு

0: அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு

0: பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 ஆண்டுக்கு பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:25:36. தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் 3 மாதங்களில் ஏற்படும் ரத்தப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரெக்னன்சில தேர்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னா 28 வாரத்துக்கு அப்புறம் வர பிளீடிங் பத்தி பேச போறோம். ஸோ யூஸ்வலா மாசமா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல பிளீடிங் வர்றதுக்கான காரணம் வந்து மோஸ்ட்லி அபார்ஷன், அந்த மாதிரி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆஃப்டர் 28 வீக்ஸ் என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு, மோஸ்டா 2 காரணம் தான். ஒன்னு வந்து பிளசண்டா ப்ரீவியா, இன்னொன்னு அப்ரப்ஷன். ஸோ பிளசண்டா ப்ரீவியானா நான் ஒன்னொன்ன பத்தியும் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு பிளீடிங் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். ஸோ அது பேரு வார்னிங் சைன்ஸ் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பிளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே ரொம்ப ஹெவி பிளீடிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த மாதிரி பிளீடிங்னு பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து பிளசண்டா கீழே இம்ப்ளான்ட் ஆயிருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல வந்து என்ன டைப்ல பிளசண்டா இருக்கு? ஸோ யூஸ்வலா மொதல் ஆரம்ப கால பிரெக்னன்சில 28 வீக்ஸ்க்கு முன்னாடி பிளசண்டா கீழே இருந்ததுன்னா யூஸ்வலா பேபி க்ரோ ஆகிறதுக்கு ஏத்த மாதிரி பிளசண்டாவும் மேல நகரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ மொதல் 7 மாசத்துல பிரசண்டா கீழ இருந்ததுன்னா அதை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்லை. தேர் இஸ் சான்ஸ் தட் பிளசண்டா மேல லைக் அப்பர் செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் யூஸ்வலா 7 மந்த்ஸ்க்கு மேல அது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி பிளீடிங் வந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரொம்ப ஹெவி பிளீடிங்கோட கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெயின் இருக்காது, ஆனா பிளீடிங் சிவியரா இருக்கும். சோ இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிளசண்டாவும் கீழே இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சா முதல்ல பேபி வந்து எந்த ஏஜ்ல இருக்கு, அதாவது பேபியோட மாசம் என்னன்னு பாப்போம். இப்போ 7 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா பேபியோட சர்வைவல் ரொம்ப கஷ்டம். சோ அதனால இப்போ சப்போஸ் 7 மாசம் மேல இருக்க பேபி இருக்கு, அதை நம்ம டெலிவரி பண்ண பாப்போம். இப்போ கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா அவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து பிளட் கொடுத்து பிளீடிங் கண்ட்ரோல் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு நம்ம அப்சர்வேஷன்ல வச்சு மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். பட் சப்போஸ்

0: ப்ளீடிங் இப்படி இருக்கும் போதும், ரொம்ப ஹெவியா நம்ம கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்கும் போதும் ப்ளீடிங் ஹெவியா இருக்குன்னா நம்ம வந்து டெலிவரி பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதை எப்படி டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னா, நார்மல் டெலிவரி பாசிபிள் இல்ல, ஏன்னா நஞ்சு கொடி வந்து கீழே அமைஞ்சிருக்கிறதுனால எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும். சோ இவங்களுக்கு வந்து நம்ம நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிசரியன் செக்ஷன் மூலமா தான் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்குன்னா நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் பேபி 34 வீக்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி பார்ப்போம். ஏன்னா கொரோனா மாசத்துல இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம செக்ஷன் பண்ணும்போது நுரையீரல் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால நம்ம லங் மெச்சூரிட்டிக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணி ப்ளீடிங் அப்பவும் குறையலனா நம்ம அதுக்கப்புறம் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் இது வந்து சிசேரியன் செக்ஷன் டெலிவரியா தான் இருக்கும். ஆனா சிசேரியன் செக்ஷன் வந்து நம்ம எந்த பீரியட் ஆஃப் ஜெஸ்டேஷன்ல, அதாவது 7 மாசத்துல பண்றோமா, 8 மாசத்துல பண்றோமா, நிற மாசத்துல பண்றோமான்றத வச்சு பேபியோட அவுட்கம் இருக்கும். சோ அதனால எப்போ ப்ளீடிங் பிரெக்னன்சில இருந்ததுனாலும் மூமெண்ட்ஸ், ஆனா இது பேபியை பெருசா பாதிக்காது, மதருக்கு தான் நிறைய ப்ளீடிங் இருக்கும். சோ அதனால இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் வந்து ப்ளீடிங்கான காரணம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் 3 மாதங்களில் ஏற்படும் இரத்த போக்கு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ பதிவு 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். கடற்கரை காத்து கலகலனை வீச, நம்ம ஒரு ஃபில்டர் காஃபி கமகமான மணக்க, இதோ உங்க காலை பொழுதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா மாத்த வந்தாச்சு. நான் உங்க தோழன் விமல். ரெயின்போ உடைய எல்லா நிறங்களையும் உங்க காதுகளுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த எஃப்எம் ரெயின்போ பதி 102.8 சொல்லிக்கிற. ஸோ பயங்கரமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்க காதுக்கு இப்போ வந்து காலையிலே கேட்டு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த காலை பொழுது சுறுசுறுப்பாக சூப்பராக ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் ரெயின்போ பதி 102.8 என்றும் உங்கள் மனதோடு. ஸோ நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மூளைக்கு ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கான எஃபி கொஸ்டின் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேங்காக் நகரில் நடைபெற்ற உலக பேரா வில்வித்தை தொடரின் இறுதிப் போட்டியில் தங்கம் வென்று உலகின் முதல் 4 உடல் உறுப்புகளை இழந்த வீராங்கனை என்ற பெருமை பெற்றவர் யார்? இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த சரியான ஆன்சரை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய எஃபி பேஜ் ஏஆர் பாண்டி அப்படின்ற எஃபி பேஜில் போயிட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்க. ஸோ நிகழ்ச்சி நிறைவில் வந்து அது யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, தீபா மாலிக், பாயல் நாக், அவனி லேகரா, சீதா சிங். ஸோ திருப்பி உங்களுக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன், கேட்டுக்கோங்க. பேங்காக் நகரில் நடைபெற்ற உலக பேரா வில்வித்தை தொடரின் இறுதிப் போட்டியில் தங்கம் வென்று உலகின் முதல் 4 உடல் உறுப்புகளை இழந்த வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் யார்? தீபா மாலிக், பாயல் நாக், அவனி ரேலேகா, சீதா சிங். ஸோ இதில் யார் வந்து சரியான ஆன்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு. ஸோ உங்களுக்கு ஒரு சாங் வந்துட்டு இருக்கு, பிரதீப் குமார் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும்

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ், காலையிலே எழுந்திருச்சுமா ஒரு வேலையை பார்த்தோமா அப்படின்னு இருக்கணும், இதை விட்டுட்டு நம்ம ஒரு மொபைல் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களா, அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் எதுவுமே தொடக்கூடாது, போயிட்டு ஜன்னல் வரமா இன்னும் ஒரு வேடிக்கை பாருங்கள், இல்லைன்னா செடிகளுக்கு போய் தண்ணி ஊற்றுங்க, இருக்கிற வேலையெல்லாம் எதாவது முடியுமோ அதாவது சின்ன சின்ன செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் படுத்த பாயை சுருட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த வேலையை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக மாறும். ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு வேலையாப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், லைஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்னிங் வைப் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூட்டி ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ திருப்பி ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு, எஃபி கொஸ்டின், பேங்காக் நகரில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை தொடரின் இறுதிப் போட்டியில் தங்கம் வென்று உலகின் முதல் 4 உடல் உறுப்புகளை இழந்த வீராங்கனை என்ற பெருமை பெற்றவர் யார்? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் எஃபி பேஜில் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் இதை வந்து போஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்கு யாரெல்லாம் இதெல்லாம் சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.9 என்றும் உங்கள் மனதோடு.

0: அங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாராட்டுக்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னப்பா சொல்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது 9 சிம்பனி பிளே பண்ண மொசார்ட் வந்து ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணார், 8 சிம்பனி முடிச்சுட்டு 9 சிம்பனி வந்து சூப்பராக பண்ணிட்டார். அந்த டைமில் வந்து அவருக்கு 58 வயசு ஆகுது. அந்த டைமில் அவருக்கு வந்து செவித்திறன் வந்து எழுந்துட்டார். அப்படி இருந்துமே அந்த 9 சிம்பனி வந்து அவர் கம்போஸ் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. அந்த இது அந்த டைமில் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சாங்க. அந்த பாராட்டு விழாவில் அவர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசி இது போல் ஒரு 9 சிம்பனி பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய கிரேட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய இசை அப்படி வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புகழ்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணி கை தட்டினாங்க. செம்ம அழு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 8 சிம்பனி பண்ணும்பொழுது அவர் வந்து ரெகனைஸ் பண்ணவே இல்லை யாருமே. அவர் 9 சிம்பனி பண்ணும்பொழுது பயங்கரமாக அழுதார். அவர் வந்து கேட்குறாங்க, இவ்வளோ பாராட்டுகளை வந்து நீங்கள் திடீர்னு வந்து நேரில் பார்க்கும்பொழுது அழுவுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து அவர் சொன்னார், 8 சிம்பனி பண்ணும்பொழுது என்னுடைய செவித்திறன் கேட்டுச்சு, அப்போது ஒரு பாராட்டு கூட என்னால் கேட்க முடியல. இப்போ வந்து என்னுடைய செவித்திறன் வந்து இல்லை, என்னுடைய பார்வை வந்து மங்கி போயிடுச்சு, யார் பாராட்டுறாங்கன்றதை கூட என்னால் பார்க்க முடியல. டைமும் இருக்கும்பொழுது, காலமும் இருக்கும்பொழுது, இளமை இருக்கும்பொழுது அந்த பாராட்டுகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ யாராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு முன்னாடி ஒரு திறமையான ஒரு பர்சன் முன்னாடி இருந்தாங்கன்னா, உடனே அவங்க என்ன பண்ணிங்கன்னா, யோசிக்காமல் கொள்ளாமல் அந்த திறமையை பாராட்டுறதுக்கான வழிமுறைகளையும் சரி, அந்த எண்ணத்தையும் வந்து உருவாக்குறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாராட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலையை

வந்து எல்லாருமே கத்துக்கணும், ஸோ எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு எஃபி கொஸ்டின் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேங்காக் நகரில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை தொடரின் இறுதிப் போட்டியில் தங்கம் வென்று உலகின் முதல் நான்கு உடல் உறுப்புகளை இழந்த வீராங்கனை என்ற பெருமை பெற்றவர் யார்? அதுக்கான ஆப்ஷனை சொல்லிடுறேன். தீபா மாலிக், ஃபாயல் நாக், அவனி லேராக்கா, சீதா சிங். ஸோ இது ஆப்ஷன், இதில் யார் சரியான ஆன்சர் சொல்லிவிட்டு நீங்கள் நம்மளுடைய எஃபி பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் 90.9 என்றும் உங்கள் மனதோடு.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

தேர்வு, படிப்பு, பணி. 4 ஆண்டு பயிற்சியுடன் முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும். லெப்டினன்ட் பணியும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். ஸோ நிகழ்ச்சி நிறைவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது எஃபி கொஸ்டின்ல யாராலும் ஆன்சர்ல கரெக்டாக சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து திருப்பி அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன். ஸோ அவருடைய எஃபி கொஸ்டினை திருப்பி ஒருவாட்டி சொல்லிடுறவங்களுக்காக, பேங்காக் நகரில் நடைபெற்ற உலக ஃபேரா வில்வித்தை தொடரின் இறுதிப் போட்டியில் தங்கம் வென்று உலகின் முதல் 4 உடல் உறுப்புகளை இழந்த வீராங்கனை என்ற பெருமை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபாயில் நாக் அப்படின்றவங்க தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். இவங்க வந்து ஒடிசா மாநிலத்தில் பிறந்தவங்க இவங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம், நம்மளுடைய இந்தியாவிலிருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இவங்க வந்து ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் வந்து சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த முருகன் சொல்லியிருக்காங்க, பொன்னியம்மன் மேடு வண்ணன் கணேசன் சொல்லியிருக்காரு, முள்ளுக்காடு பாபு சொல்லியிருக்காப்புல, கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவர் வந்து சரியான ஆன்சர் கொடுத்துருக்காரு, ஹரிகரன் சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பிரபு வீரன் ராஜபாளையத்திலேருந்து சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, NMP நச்சுப்பிள்ளை சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்ந்து லோகேஸ்வரி தினேஷ், ராமகிருஷ்ணன் கொழுமங்கலம் கொண்டான், திருவாரூர் மாவட்டம் கொடிங்கால்பாளையத்தை சேர்ந்த ஷாகுல் அமீது சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க, கருணாநிதி வீரநல்லூர் இவங்க எல்லாருமே சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எஃப்எம் பிரைன் பஸ்ஸாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கிறேன். நான் உங்களுக்கு தொடர்பு பாய் சியும். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆர்ஜி எந்த ஊரில் எங்கேருந்து நம்மளுக்காக வந்து தொகுத்து வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து கேளுங்க இது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வேலை வாய்ப்பு செய்திகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்திய ராணுவத்தில் படிப்புடன் லெப்டினன்ட் பணி பற்றிய அறிவிப்பு. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் பிளஸ் டூவில் இயற்பியல், வேதியியல், கணிதம் பாடங்களை முடித்திருக்க வேண்டும். வயது வரும்போது 1/7/2007 முதல் 1/7/2010 பிறந்திருக்கிறவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை JEE மதிப்பெண் நேர்முகம்

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் யுஜி மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களுக்கான நகர அறிவிப்பு சீட்டை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. இந்த மறுதேர்வு இந்தியா முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் மதியம் 2 மணி முதல் மாலை 5:15 வரை பேனா மற்றும் காகித முறையில் நடத்தப்படும் என்றும், தேர்வு மற்றும் நுழைவு சீட்டு தொடர்பான விவரங்கள் பின்பு வெளியிடப்படும் என்றும் இந்த முகமை தெரிவித்துள்ளது. சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ள காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவுக்கான மண்டலம் 2 மூன்று நாள் மாநாட்டை மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயப் சிங் சைனி, ஹரியானா சட்டமன்ற சபாநாயகர் திரு ஹரிவந்த் கல்யாண், நாடு முழுவதும் உள்ள 15 சட்டமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இருந்து திரு மகேஷ் கேவத் மற்றும் கர்நாடகாவில் இருந்து டாக்டர் நாகராஜா ஆகியோரை மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக பாஜக அறிவித்துள்ளது. மேலும் கர்நாடக சட்டமேலவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக திரு லிங்கராஜ் பாட்டீல் மற்றும் திரு ரகு கௌடல்யா ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள மிண்டானோவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது என இந்தோனேஷிய வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஃபிளாவியோ கோபாலியை வீழ்த்தி ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார். 1937 பிறகு ஆடவர் பிரிவில் பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்ற ஜெர்மானிய வீரர் என்ற சாதனையை இவர் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:03, 6:00. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜி பூஜா.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நம்ம புதுவை ஷோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜே ரத்னா தங்க வெளியே போயிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஒவ்வொரு இடங்களுக்கு போய் அந்த இடங்களுடைய சிறப்புகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையும் பத்தி நம்மளுக்கு விரிவா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ரத்னா எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்னு அவங்களுடைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹாய் ஹலோ வணக்கம், ரெயின்போ ஆண்ட்ரி 2.8 கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம புதுவை நிகழ்ச்சியில. இன்னைக்கு நான் அர்ஜய் ரத்னா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில வந்திருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய வம்பா கீரப்பாளையம். சோ இந்த பகுதியில இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது. வம்பா கீரப்பாளையம் கேட்கறதுக்கே ஒரு கிராமப்புற பேரா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இது பாண்டிச்சேரி சிட்டில இருக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் இருக்கு வம்பா கீரப்பாளையம். சோ இங்க இருக்க நீங்க நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ராஜிமா.
2: ராஜி சார் எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கேன்மா. நல்லா
1: எத்தனை வருஷமா இருக்கீங்க? உங்களுடைய பூர்வீகம் இந்த ஊர் தான்.
0: இந்த ஊர் தான் நான் பிறந்து வளர்ந்து இந்த ஊர் தான் நான். ஆமாம்மா.
1: நீங்க உங்களுடைய சின்ன வயசுல பாத்தீங்க இந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா வம்பா கீரப்பாளையம் அப்படின்னாலே ஒரு பழமையான ஒரு மீனவர் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஃபேமஸ் ஆன ஒரு பகுதி அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க இந்த ஊர்?
0: ஊர் நல்ல ஊர் தான்மா. முதல்ல இந்த எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சதை விட இந்த ஊர் இப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. அப்ப நாங்க பிறந்து வரதும் போல ஊர் அந்த அளவுக்கு டெவலப் கிடையாது.
1: நிறைய அந்த மீனவர் கிராமம் இருக்கு.
0: ஆமா இருக்குது. மொத்தம் பாண்டிச்சேரியில 18 மீனவர் கிராமம் இருக்கு. இந்த எங்க ஊரும் வந்து அதுல ஒரு சேர்த்துக்கிட்டு தான். நான் சின்ன வயசுல நான் பிறந்து வளர்ந்த இருக்க பார்த்ததை விட இப்ப நல்லா வந்து முன்னேற்றமா இருக்கு.
2: நம்ம ஆர்ஜே பயங்கர இன்ட்ரெஸ்டா ஆர்வமா அங்க இருக்கக்கூடிய மக்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலங்க. லைன்ல சின்னதா ஒரு ஃபால்ட் வந்துச்சு. ஓகே, ஒரு சாங் கேட்கலாம், மீண்டும் இணையலாம். இது நம்ம புதுவை.

0: லைன் ஃபால்ட் எல்லாம் சரியாயிடுச்சுங்க, நம்ம பேசிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்டல
1: அழுக்கு வீட்லாம் இருக்காது, அந்த குப்பை துணிமைங்க பிளாஸ்டிக் கவர் இப்ப எல்லாம் இருக்காது. இப்ப எல்லாம்
2: பிளாஸ்டிக்கே இல்ல.
1: அப்பளே வந்து இப்ப கொஞ்சம் நிறைய கடல்ல எல்லாம் வந்து கடல் மாசுபட்டு போச்சு.
2: நீங்க என்ன வேலை செய்யறீங்க?
1: நான் கார் ஓட்டுறேன். நான் டிரைவர், கார் டிரைவரா.
2: எத்தனை வருஷமா?
1: நான் 35 வருஷமா கார் ஓட்டுறேன்.
2: நம்மளுடைய
1: உயிர் முக்கியமோ அதே மாதிரி வண்டியில வரவங்க உயிர் முக்கியம். வேகத்தை விட பாதுகாப்பு மிக முக்கியம். ஏன்னா நம்மள நம்பி வராங்கன்னா அவங்களை பத்திரமா திரும்பி சேர்க்கணும். அது முதல் நம்பர். நம்மளோட குடும்பத்தையும் பார்க்கணும், நம்மளை நம்பி வரவங்க குடும்பத்தையும் பார்க்கணும். அதுதான் சொல்லுவாங்க, வேகத்தை விட பாதுகாப்பு மிக முக்கியம். அது நினைச்சு வண்டி டிரைவருங்க ஓட்டாரு விபத்துகளை குறைக்கலாம்.
2: எனக்கு
1: வந்து பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த டிஎம் சௌந்தரராஜன், பி.பி. சீனிவாஸ், கண்ணதாசன் பாட்டு எல்லாம் பாட்டுங்கெல்லாம் நல்லா வந்து ஒரு கேட்க வேண்டிய பாட்டுங்க. தத்துவ பாடல்கள் எல்லாம் வந்து நல்லா வந்து அந்த கால பாட்டுங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. நான் அதுதான் வச்சு நான் விரும்பி கேட்பேன் நான். ஆமாம்,
2: நீங்க வந்து ஒரு மீனவரா இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த கடலுக்கு போன அனுபவங்கள் எப்படி?
1: எனக்கு வந்து மீனவரா இருந்தாலும் நான் ஒரு ட்ரிப் போயிருக்கேன், போய் எனக்கு வாமிட் வந்து போச்சு. அதனால வந்து அந்த அப்புறம் போயிட்டு நான் மதியம் ஒரு 9 மணி, ஒரு 2 மணி 3 மணி இருக்கும் போயிட்டு போகும்போது கொஞ்சம் திட்ட தூரத்தில் போகும்போது எனக்கு தலையெல்லாம் சுத்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா சரி நம்ம மோட்டார் லைனில் இருக்கிறமே, கார் ஓட்டுறமே, டீசல் பெட்ரோல் ஸ்மெல்லு நம்மளுக்கு ஒத்துக்குன்னு சொல்லிட்டு நான் போனேன். கடைசியில் பார்த்தா அங்கே என்னால் முடியவே இல்லை. ஒரே வாமிட் எடுத்து எடுத்து எடுத்து மயக்கமாகி போட்டில் படுத்து மறுநாள் காலையில் 6 மணிக்கு வந்து அப்பா இதுக்கப்புறம் அந்த கோயிலே விட்டுட்டான்னு நினச்சிட்டேன். ஆனால் என்னுடைய பிள்ளைங்கெல்லாம் வந்து போய் போய் எனக்கு பழகி போச்சு. அவங்க நான் அதை போய் போகிறாங்க, அவங்க செட் ஆகிட்டாங்க. ஆமாம்,
2: கடல்ல போயிட்டு சின்ன வயசுல அந்த ஆட்டம் போட்டதெல்லாம் ஒரு மறைக்க முடியாத
1: உண்மையிலே. அது ஒரு இதுதான், அந்த நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கடல் குளிக்கிறது போகிறது வளர்த்து ரொம்ப எங்களுக்கு இப்போலாம் நம்ம கடல் குளி தான் விட்டாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் எப்படியோ நினைச்சா போய் கடல் குளிப்போம். அந்த வயசு தான் முதல்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பெய்ய டைம் தான் சரி, மற்ற கொஞ்சம் மழை டைமா சரி கடலை குளிப்போம். அப்போ அங்கே என்ன பெற்றவங்க கண்டிப்பாங்க கடலாம் குளிக்கூடாது, கடல் அடிச்சுன்னு போயிடும் ஆபத்தானது சொல்ல.
2: பம்பாக்கீரப்பாளையம் வரதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மெயின் வழியா? இது பம்பாக்கீரப்பாளையத்துக்கு வருது, வேற என்ன வழிகள்? வழிகள் எல்லாம்
1: இல்ல, இந்த ஒரு வழி தான். நம்ம எப்படி வந்தாலும் சரி, நம்ம சோழம்பாளன்ற ஊரு சோழம்பாளையம் வாட்டர் டேங்க் வழிதான் எங்க இங்க இந்த பக்கம் ஜிஎஸ்ல இருந்து வந்தாலும் சரி, இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரி, இந்த பக்கம் உப்பளம் வழியா வந்தாலும் சரி, இதுதான் இந்த பக்கம் தான் வழி. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள போறது ஊர்வல்.
2: காலத்துல பம்பாக்கீரப்பாளையம் எங்க இருக்குன்னு கேட்டு போய் இங்கே வந்து பாண்டி மெரினா பக்கத்துல வந்துச்சு. பம்பாக்கீரப்பாளையம் தான் வந்து அதுக்கு அடையாளமாவே லேண்ட்மார்க்காவே ஆயிடுச்சு இல்லையா? இது வழியா வந்துதான் நம்ம வந்து பாண்டி மெரினாக்கு போகணும்.

0: முக்கியமான வழி இதுதான். பாண்டி மெரினாவுக்குனால இந்த பக்கம் அம்பாக்கிறப்படி வழி தான் போய் ஆகணுமே, அதுதான் வழி, வேற வழி கிடையாது. பாண்டி மெரினாவுக்கு இப்போ யாரு கேட்டாலும் பாண்டி மெரினா எவ்வளவு
1: வழியா போங்க அப்படின்னு
0: யாரும் என்ன சொல்ல, பாண்டி மெரினா எப்படி வழியா கேட்டாங்கன்னா இந்த பக்கம் பாண்ட அம்பாக்கிறப்படின்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அதுல நீங்க போனீங்கன்னா அந்த வழி படி சொல்லிடுவாங்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:31. ஆறு நொடிகள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ பாத்தீங்க அப்படின்னா வம்பாக்கீரப்பாளையம் இந்த ஏரியாலங்க போயிட்டு இருக்கு. சோ நம்ம ஆர்ஜே ரத்னா தான் அங்க பேசுறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ அவங்களோட மீண்டும் இணையலாம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல. நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையத்துல இருந்து ஆரம்பிச்சது இல்லையா. வம்பாக்கீரப்பாளையம் பாத்தீங்க அப்படின்னா லைட் ஹவுஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பகுதியா இருக்கு. புதிய லைட் ஹவுஸ் தான், பழைய லைட் ஹவுஸ் தெரியும், ஆனா புதிய லைட் ஹவுஸ் இங்க வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல வந்து புதிய லைட் ஹவுஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வம்பாக்கீரப்பாளையத்துல பேசுறதுக்கு நம்ம கூட ரெடியா ஒருத்தவங்க இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
6: நூறு முகமது, ஆட்டோ டிரைவருங்க.
5: டிரைவரா இருக்கு,
6: வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில ஆட்டோ டிரைவரா இருக்கு.
5: பூர்வீகமே உங்களுக்கு இந்த ஊர் தான்
6: இல்லைங்க? ஒரு 30 வருஷமா இங்க இருக்கேன். இதுக்கு முன்னாடி கோலாஸ் நகர் தான். 30 வருஷம்
5: முன்னேற்றதுனால
6: இருக்குது. அப்ப இருந்த ஒரு ஜாலின்றது இப்ப கிடையாது, ஓடணும் உழைக்கணும் அப்படி வாழ்க்கையில முன்னேறி வரணும்ன்றதுனால இருக்கிறதுனால சின்ன வயசு அனுபவம் வந்து இந்த கீரப்பாளையத்துல நல்லாவே இருந்தது. மக்கள் நல்லாவே அப்பில இருந்து பழுவாங்க, இப்ப நல்லா
5: பழுவாங்க. கடலோரமா இருந்திருக்கு, சூற வீடா இருந்திருக்கு, அதுவும் இல்லாம பாக்கிறதுக்கு பழகத்துக்கு.
6: ஆமா, அப்ப நல்லாவே இருந்திருக்கும், ஓபன் பிளேஸா தான் இருந்தது. அந்த சுனாமி வந்தவொடனே லோன் கொடுத்தவொடனே எல்லாம் வீடு கட்டி இங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஊர் இருக்குது, திபராய்பேட்டை வம்பாக்கரப்பாளையம் ரெண்டு ஊர் இருக்குது. அதே மாதிரி இங்க கலரை பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது, இந்துக்களுக்காக அவங்க மீனவர்களுக்காக ஒரு கலர் இருக்கும். அந்த கலர்ல பாத்தீங்கன்னாக்கா மையான கொள்ளு நடத்துவாங்க, அது நல்ல ஒரு சிறப்பாவே இருக்கும். அதுதான் மையான கொள்ளுன்றது. அந்த ஊர் உள்ள பெரிய கோயில் இருக்கு, 150 வருஷத்து அங்காளம்மன் கோயில் இருக்குது. அங்க

0: நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா வம்பா கீரப்பாளையம் இந்த ஏரியால இருந்தாங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. சோ நம்ம ஆர்ஜே மறுபடியும் வராங்க, பேசிடலாம்.
1: அதான் ரெண்டு ஊர் இருக்குது வச்சுங்களேன், திவராப்பேட்டை. அப்ப திவராப்பேட்டைக்கு வந்து சமாதி விழா சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க, போங்க சமாதி விழா சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க, அதுவும் இந்த ஊருக்கு நல்ல ஒரு சிறப்பா இருக்கும். இப்ப வந்து லைட் ஹவுஸ் வந்து போச்சு, டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு, பாண்டி மெரினா வந்து போச்சு. அதனால இங்க இருக்கிற மக்களுக்கும் வந்து ஒரு மீனவர் மக்களாக இருந்தாலும் சரி, திவராப்பேட்டை மக்களுக்காக இருந்தாலும்

0: வருமானத்துக்கான நல்ல ஒரு வழி ஆயிப்போச்சு, வருமானத்துக்கு நல்ல ஒரு வழி. அதே மாதிரி வழி போக்குவரத்துன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான், ஏன்னா ஒரே வழி இருக்கிறதுனால பாண்டிமேனாக்கு போறதுனால. அப்புறம் ரெண்டு ஊரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அந்த அம்பேத்கர் சில உப்பளம் பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு வாய்க்கா, பெரிய வாய்க்காக்கு எப்படி நம்ம ஆட்டு பெட்டிக்கிட்டு
1: இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பாண்டி மெரினா இருக்கீங்க இல்லையா? சோ சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்க வந்து கிரௌடா இருக்குமா, இல்ல எல்லா நாட்களையுமே வந்து கிரௌட்?
0: ஆமாங்க, நாலு நாள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமையும் கிரௌடா தான் இருக்குது. அதனாலதான் மக்கள் வந்து இங்க நல்லது கிட்ட எங்கயும் போக முடியல வர முடியல சொல்லி மக்கள் வந்து இந்த ஊரு வந்து
1: இந்த நியூ இயர் அப்புறம் தீபாவளி பேச்சு வந்துச்சு அப்படின்னாலே இந்த சைடு சுத்தமா நம்ம எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, விசிட் பண்ணுவாங்க இல்லையா?
0: ஆமா உண்மைதாங்க, இந்த ஊர் மக்களுக்கு அதான் கஷ்டமா இருக்கு, ஏன்னா இங்க ஓட்டு போட்டு வரி கேட்டீங்கன்னா.
1: சரிங்க ஐயா, சரி இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மீனவர் பகுதியா இருந்துச்சு. இங்க ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா விவசாயமும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க இதெல்லாம் பாத்திருக்கீங்க?
0: கேள்விப்பட்டிருக்கிற அதாவது வம்பாக்கீரைப்பாளையம்ன்றது ஏதோ விவசாயம் பண்ணி அது கீரை ஏதோ அறுவடை பண்ண முடியும், அதனால வந்து கீரைப்பாளையம்ன்றது. ஆனா வம்பான்றது நீங்க தெரியல, ஆனா கீரைப்பாளையம்
1: அப்படின்னா இங்க நிறைய சவுக்க தோப்பு அப்படின்னு இருந்துச்சு, நிறைய தோப்புகள் அப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு.
0: ஆமா, நான் கூட அது வீரம்பட்டினம் உள்ள போனீங்கன்னா அங்க சவுக்கு தோப்பு இருந்தது, இருக்குது, இப்பவும் இருக்குது. அதே போல இங்கேயும் இருந்ததா கூட சொல்லிக்கிறாங்க, நான் பாத்துருக்கேன். 30 வருஷம் பார்த்தது இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்.
1: ஆட்டோ எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு
0: சொல்லுங்க. 5 வருஷமா ஓட்டின்னு
1: இருக்கிறேன். சூப்பர், நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க சார், ரொம்ப நன்றி. நேர்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து இணைச்சிருங்க. ரைட் 102.89 இது நம்ம புதுசு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா வம்பாக்கீரை பாளையம் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்க நம்ம ஆர்ஜே ரத்னா அங்க இருந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா யாரோட பேச போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை பம்பா கீரப்பாளையம் அப்படின்னா பேசுறதுக்கு நம்ம கூட ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க. பேசலாம், வணக்கம். உங்க பேசல,
7: என் பேர் அனிதா.
6: அனிதா எப்படி இருக்கீங்க? அனிதா
7: நல்லா இருக்கிறேன். மேம்
6: நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன் அனிதா, உங்கள மாதிரியே. சொந்த ஊர் இதுதானே உங்களுக்கு?
7: இல்ல மேம், இது எங்க சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். எங்களுக்கு நாங்க வந்து பிழைக்கிறதுக்காண்டி இங்க வந்து இருந்ததுனால எங்களுக்கு பாட்டி ஆயிடுச்சு. மேக்சிமம் எங்களுக்கு வந்து தஞ்சாவூர் தான்.
6: அப்படியே இந்த பாஷை வருது பாருங்க, தஞ்சாவூர். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. எங்க ஊர் அதாவது தஞ்சாவூர் சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டோடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க தஞ்சாவூர். சோ அப்படி சொல்லக்குள்ள எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு?
7: எங்களுக்கு வந்து தஞ்சாவூர்னா பூர்ணிக்கு வந்து எங்களுக்கு நெல் தான் மேம். அதனால எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் விவசாயம் பண்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்களே நெல் போட்டு நாங்களே செஞ்சு சாப்பிடறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதுல வந்து எங்களுக்கு திருப்தியா கிடைக்குது. ஏன்னா நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிடறதுனால எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா கிடைக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தஞ்சாவூர்னால எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கு.
6: கண் பாக்குற இடம் இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பச்சை பசேன்னு இருக்கும் தஞ்சாவூர்ல பொதுவாவே நிறைய இடங்கள். சோ அப்படி இருந்துட்டு இந்த ஊருக்கு வந்து எப்படி ஃபீல் பண்றேன், பிடிச்சிருக்கு?
7: திருப்தியா இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப திருப்தியா இல்ல மாதிரி கிடையாது, நார்மலா இருக்கிறோம்.
6: லீவு கிடைச்சா போயிடுவீங்க?
7: ஆமா, லீவு கிடைச்சு இந்த லீவுக்கு எல்லாம் நாங்க அங்கதான் சேட் பண்ணோம். அதனால எங்களுக்கு அங்க போயிட்டு வந்ததால கொஞ்சம் ஃபீலிங் இல்லாம இருக்கிறதுனால எங்களுக்கு இருக்குது. லீவுற டைம்ல நாங்க தஞ்சாவூர் தான் போவோம், எங்க ஸ்டே பண்ண மாட்டோம், தஞ்சாவூர் தான் போவோம்.
6: லீவ் கிடைச்சது அப்படின்னா நாங்க உங்க ஊரை நோக்கிதான் வருவோம், பக்கத்துல பாண்டி மெரினா இருக்கிறதால. சோ இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். சோ உங்களுக்கு பசங்களை இங்க கூட்டிட்டு போகணும், வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னா எந்த?
7: நாங்க பீச்சு தான் மேம் கூட்டு போவோம், ஏன்னா எங்களுக்கு அதான் பக்கமா இருக்கு. ஆமா, அதுதான் அவங்கள அதான் விரும்புறாங்க. அதனால நாங்க அங்கதான் கூட்டு போவோம், மற்றபடி வேற எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நாங்க ஒரு ரெண்டு வருஷமா மாமியா ஊருங்கிறதுனால அவங்க தஞ்சாவூர்ல நெல் போடுவாங்க, அம்மா ஊர் சைடு வந்து காய்கறி எல்லாமே போடுவாங்க. அந்த சைடுங்கிறதுனால கொஞ்சம் அந்த பக்கமா அறுவடெல்லாம் நடக்கும்.
6: அதுலயே என்ன வந்து இவங்க தஞ்சாவூர் கே கூட்டு போயிட்டாங்க, இவங்களோட பாட்டு வந்து எனக்கு அப்படி லைட்டா
7: இருந்துதான் மேம். அப்புறம் ஊருக்கு போனா

0: அந்த ஊருக்கு பாசம் மாறிதானே ஆகணும். அதனால அந்தந்த ஊருக்கு வித்தியாசமா இருக்கணும். சீனின்னு கேட்பாங்க, நம்ம சக்கரைன்னு கேட்டாலும் சீனியை எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா அங்க போய் நம்ம வந்து சக்கரை கேட்டா வெள்ளம் தெரிஞ்சுக்கலாம். மாதிரி விஷயங்கள் இங்கேயும் அங்கேயும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க?
1: அதுதான் மேம், நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. நம்ம இங்கே கேட்கும் போது அங்கேயிருந்து வரும்போது அப்புறம் அப்புறம் கொஞ்சம் பழகிட்டதுனால அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சதுனால நம்மளும் இப்படிதான் மாத்திக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறோம் மேம்.
0: சூப்பர் தான் பேசுறாங்க. அனிதா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்களா அனிதா?
2: ஆமா மேம், ஹவுஸ் ஒய்ஃப்.
0: எப்படி மெயின்டைன் பண்றீங்க? லீவ் எல்லாம் எப்படி சமாளிச்சீங்க பசங்களை?
1: அதான் சொன்னல மேம், நான் தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அதனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போயிருச்சு. ஏன்னா அம்மா பாத்துக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அங்க சைடு காத்து கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம சுவாசிக்கிறதுக்கு அந்த சைடு எல்லாம் காத்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சிட்டில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஆமா, அதனால கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீலிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப ஸ்கூல் திறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளோட
0: ஓட்டம்னா
1: அதனால இதுக்கப்புறம் நம்ம ஓட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நமக்கு டைமிங் கிடையாது. நம்ம டைமிங்னா நைட் ஈவினிங் மட்டும்தான் டைமிங். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு மனசு தெரியாததுனால அவச இப்ப இருந்தாலும் நமக்கு வேலைக்கு போனாலும் இதுதான். அதுல போயிட்டோம்னா அப்புறம் இங்க ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுல அப்புறம் பார்க்க முடியாது. ஒன்று பண்ண முடியும்.
0: பேசுறாங்க அனிதா, நேரத்தை நினைச்சிருங்க. FM Rainbow 102.8 ல இது நம்ம போய் Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள்

0: சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: எல்லா ஊருக்குமே ஒரு பேர் வந்து பழமையான பேரா இருக்கும். அந்த பேர் அப்படியே பேர் மருவி வேற மாதிரி அழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வம்பாக்கீரப்பாளையத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்துல என்ன பேர் வச்சாங்களோ அதே பேரோடய மக்களால அழைக்கப்படுது. உள்ளூர் மக்களால கீரப்பாளையம் அப்படின்னு அழைக்கப்படுது. வம்பா கீரப்பாளையம், இந்திரா காந்தி ஸ்டேடியம், உப்புளம் இந்திரா காந்தி ஸ்டேடியத்துக்கு பேக் சைட்லதான் இந்த வம்பா கீரப்பாளையம். நிறைய விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில வம்பா கீரப்பாளையத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு தொடர்ந்து நினைச்சிருக்க நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு பத்தாச்சு. மீண்டும் ஒரு இன்னிய தருணத்தில் இசையோட உங்களை சந்திக்கும் வரை செய்தேன்.
2: தேங்க்யூ ரத்னா.

0: சுவாமிநாதன் அவர்கள்
1: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார். சுவாங்சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர்காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு விளையாடலாம், பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னு, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய,
7: அப்படியே பேசிட்டாலும்.
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
8: தாத்தா
6: சொல்றாங்க,
8: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
9: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
10: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
11: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
10: கண்டிப்பா தேவையில்லை.
11: என்றும் அக்கறையுடன்
10: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
12: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
13: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஆகாஷ்வாணி இன்று தனது 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. 1936 ஜூன் 8 தேதி அன்று இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலி

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:55, ஒரு நொடி தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ.

நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்று 591 நிலையங்களை இயக்கி வரும் ஆகாஷ்வாணி இந்தியாவின் 98% மக்களை சென்றடைகிறது. மேலும் 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளிலும் வெளிநாட்டு சேவை பிரிவின் 100 மேற்பட்ட நாடுகளிலும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இம்மாதம் 21 நடைபெற உள்ள நீட் யுஜி மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களுக்கான நகர அறிவிப்பு சீட்டை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. இந்த மறுதேர்வு இந்தியா முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் மதியம் 2 முதல் மாலை 5:15 வரை பேனா மற்றும் காகித முறையில் நடத்தப்படும் என்றும், தேர்வு மற்றும் நுழைவுச்சீட்டு தொடர்பான விவரங்கள் பின்பு வெளியிடப்படும் என்றும் இந்த முகமை தெரிவித்துள்ளது. சண்டிஸ்கரில் இன்று நடைபெற உள்ள காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவுக்கான வடக்கு மண்டல மாநாட்டை மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள மிண்டானோவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது என இந்தோனேசிய வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கம். நேர்கள் அனைவரையும் நேர் நேரம் விருப்பத்துக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பமான சாங்ஸை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7599510505 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலும் பெற்ற படம், ஊர் பேர் எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களோட சேர்ந்த நாங்களும் சாங் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ. நேரம் இருப்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்பமான பாடலை அனுப்புங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 7 5 9 8 5 1 0 5 0 5 என்ற எண்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் பெற்ற படம் ஊர் பேர் எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் வரும் பாடல் கோவா

நேரம் 9:14 ஆறுநொடிகளை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ நேரம் இருப்பதை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கப்போ அந்த பாட்டு கேட்டிருக்காங்க பாண்டிச்சேரியிலிருந்து கிளீட்டா. ஸோ உங்களுக்கான பாட்டு வந்து கிடைச்ச பாடுங்க ஃப்ரம் ரெயின்போ புது இன்னொட்டி என்றும் உங்கள் மனதோடு நீங்களே இதே போல் பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598510505 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது மறக்காமல் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடலில் பெற்ற படம் அப்புறம் உங்கள் ஊர் பேர் எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யார் தான் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க என்ன பாட்டு கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புது இன்னொட்டி என்றும் உங்கள் மனதோடு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஃபேவரட் ஷோ நேர் விருப்பம் தான் கேட்டுருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சிங்கம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு கேட்டிருக்காங்க, ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது அந்த ஷோ. யாரும் பார்த்தீங்கன்னா, வாரியங்காவல் கோ, கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர், திருச்சியிலிருந்து குமரன், லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், மலைக்குட்டிப்பட்டியிலிருந்து சண்முகம், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, தாராசுரத்திலிருந்து கைலாசம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த பாடல் கேட்டிருக்காங்க. ஒரு பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் ரெயின்போ பதிவு 90.8 என்றும் உங்கள் மனதோடு. நீங்களும் இதே போல வந்து பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எண்களுக்கு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:23. 42 நொடிகளில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான ஷோ தான் நேரம் இருப்பதை கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு அடுத்த பாடல் நம்ம வந்து தங்களான் திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறோம், மினிக்கி மினிக்கி சாங். ஸோ இந்த பாட்டு கேட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் முள்ளுக்காட்டிலிருந்து பாபுன்றவர் வந்து பாட்டு கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கான பாட்டு வந்துட்டு கேட்ட ஜெய பண்ணுங்க. நீங்களும் இவர் போன பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598510505 என்ற எண்களுக்கு. வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுடைய ஊர் பேர் எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அதோடு சேர்ந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் பட்ச படம் எல்லாத்தையும் சேர்த்து அது கூட ஒன்றா சேர்த்து டைப் பண்ணி அனுப்பும்போது ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து கலங்க ஃப்ரம் ரெயின்போ பதி நியூட்ரிஷன் அப்டேட் என்றும் உங்கள் மனதோடு.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ நேர் விருப்பம் தான் கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்தில் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாட்டு கேட்டிருக்காங்க கோவை மாவட்டம் புது சிவ சுப்பிரமணியன் இந்த பாடல் கேட்டிருக்காங்க. அவருக்கான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு ஜெப் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.9 யூனிட் ஸ்டெபிலிட்டி என்றும் உங்கள் மனதோடு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டது கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மலரும் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கொம்பன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம், கருப்பு நிற தழகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டு கேட்டிருக்காங்க குப்பநத்தம், டி ராமு, காஞ்சிபுரத்துலேருந்து கோகிலா பிரசன்னா, பெங்களூர்லேருந்து ஹேமப்ரியா, துருவா, ரவிக்குமார், இவங்க எல்லாருமே இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பாட்டு வந்திருக்குது கேட்டஜே படகு என்றும் உங்கள் மனதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் ஃபேவரட் ஷோ நேரு இருப்பதை கேட்டுருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட விருப்பான பாடல் கேட்க விரும்புங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598501505 என்ற எண்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு விருப்பான பாடல், பாடம் பெற்ற படம், ஊர் பேர் எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது, உங்களுக்கு கேட்டு ஜெய பண்ணுங்கள். இந்த பாடல் கேட்டிருக்காங்க பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், சுகன்யா, பரத். இவங்க எல்லாருக்கும் இந்த பாட்டில் வந்து கேட்டு ஜெய பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதிய நூற்றி பிளேட் என்றும் உங்கள் மனது

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நீங்கள் கேட்டிருந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ நேரு இப்போ தான் கேட்டிருக்கீங்க. நேரம் 9:45:13 ஆகிட்டு இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் யாருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல தேமேந்தி திரைப்படத்தில்

இந்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாட்டு வந்து நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பாட்டு வந்துருக்குது கேட்டேன் ஜப்பிடுங்க. எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 9:51, 41 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ நேர் விருப்பம் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு அடுத்த பாடல் ராமன் தெரிய சீதை திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்கப்பட இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பாட்டு வருது கேட்டா பண்ணுங்க. ரெயின்போ புது யூனிவர்சிட்டி என்றும் உங்கள் மனதோடு.

நிகழ்ச்சி நிறைவுப்பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வந்து பையா திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாட்டு யாரெல்லாம் கேட்டிருக்காங்க கேட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம வந்து ப்ளே பண்ண உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ யாராருக்கெல்லாம் பாட்டு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமான சாங் தான் இந்த சாங். நம்ம கேட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வைப் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த பாட்டு கேட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், பூங்காட் ஆண்டி மடம் ஆராதனா இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. மணலி மாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் இவங்க இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன், கொழுமாங்கொண்டான், பழனி வட்டம், முதலியார்பேட், தங்கப்பாண்டி, இந்திரேந்திரிய, கல்கி, சிதம்பரம். ஸோ பெரிய லிஸ்ட்லாம் வந்துகிட்டே இருக்குது. தேனி மாவட்டம், பனையாபுரம், ராமகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரீதன், தாசன் இவங்க எல்லாருக்கான பாட்டு எல்லாருக்கும் மொத்தமாக சேர்ந்து ஒரு பாட்டு தர கேட்டு ஜெய் பண்ணுங்கள். தொடர்ந்து கிளங்கி எஃப்எம் 90.2 மனதோடு.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஆகாஷ்வாணி இன்று தனது 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. 1936 ஜூன் 8 அன்று இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலி நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்று 591 நிலையங்களை இயக்கி வரும் ஆகாஷ்வாணி இந்தியாவின் 98% மக்களை சென்றடைகிறது. மேலும் 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளிலும் வெளிநாட்டு சேவை பிரிவின் 100 மேற்பட்ட நாடுகளிலும் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய பொது நிதி உதவி பெறும் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தும் நாட்டின் 36வது மாநிலமாக மேற்கு வங்கம் மாற உள்ளது. இதுகுறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று புதுடெல்லியில் கையெழுத்தாக உள்ளது. இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர் திரு ஜே

நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றத்தின் சார்பில் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நாளை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் புதிய மின் இணைப்பு வழங்குதலில் தாமதம், பெயர் மாற்றம், மாதாந்திர மின் கட்டண பிரச்சினைகள், பழுதான மின் மீட்டர்கள் மாற்றுதல், மின் கட்டண ரசீதுகளில் திருத்தம் கோருதல் மற்றும் மின் தடை, குறைந்த மின் அழுத்த பிரச்சினைகள் போன்ற குறைகள் குறித்து நுகர்வோர் நேரடியாக வருகை தந்து மன்ற தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்து தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். கேட் செட் கோ நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. நேரம் 10:03. கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். சோ அந்த நாள் சார்ந்த கேள்விகளோட நான் தயாரா இருக்க. என்ன அந்த சிறப்பான நாள் அப்படின்னா, உலக பெருங்கடல் தினம் தாங்க. ஸோ பெருங்கடல் சார்ந்த நிறைய கேள்விகளோட நான் தயாரா இருக்க. நான் கேட்க போற கேள்விகளுக்கு விடை சொல்ல நீங்க ரெடி அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு சரியான விடைய சொல்லலாம். உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது அப்படின்றதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. கேள்வியா இன்னொரு முறை சொல்லிடுறேன், புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? சோ இதற்கான சரியான விடை தெரியும் அப்படின்னா டயல் பண்ணுங்க FM ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில பாடல் வரது கேட்கலாம், உதயம் NH4 படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி குரல்களில்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: 10:09:33 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ. ஸோ நம்ம ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உலக பெருங்கடல் தினம். ஸோ அது சார்ந்த கேள்விகளை தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் கேள்வியாக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படின்ற இந்த நம்பர்ஸ்க்கு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: 10:14:47 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ. சோ இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்க அப்படின்னா வந்து உலக பெருங்கடல் தினம் இல்லைங்களா, அது சார்ந்த கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்க. புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ சரியான விடை நேயர் சொல்றாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: சூப்பரா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே கலைவாணி மேம், விடை தெரியுமா?
1: தெரியும் மேம், 71%.
0: 71% அப்படின்றது சரியான விடை. தேங்க்யூ மேம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் பெருங்கடல் எது? நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் பெருங்கடல் எது? ஸோ இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றும் 2275232 என்ற இந்த எண்களா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ. ஸோ இன்னைக்கு நம்ம கேம் ஷோல பாத்தீங்க அப்படின்னா பெருங்கடல் சார்ந்த கேள்விகளை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர் லைன்ல இருக்காரு, என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சந்திரசேகர் சார், விடை கண்டுபிடிச்சாச்சா?
2: கண்டுபிடிச்சிட்டேன் மேம். நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கடல் வந்து பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இருக்கக்கூடிய எல்லா பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பெருங்கடல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 5 பெருங்கடல் இருக்கு, அதுல பசிபிக் தான் பெருசா, அதுதான் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம்.
1: ஓகேங்க சார், கூடுதல் தகவலுக்கு நன்றி.
2: தேங்க்யூ மேம், பை பை.
1: ஓகேங்க சார், ஸோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கேள்வி கேட்டா கேள்வி மட்டும் இல்லைங்க, அதற்கான கூடுதல் தகவலையும் சந்திரசேகர் சார் வழங்கியிருக்காரு. இதே மாதிரி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பிரிக்காவையும் அமெரிக்காவையும் எந்த பெருங்கடல் பிரிக்கிறது? ஆப்பிரிக்காவையும் அமெரிக்காவையும் எந்த பெருங்கடல் பிரிக்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 and 2275230 அப்படின்ற இந்த நம்பர்ஸ்க்கு.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: பெருங்கடல் சார்ந்த கேள்விகளை கேட்டு நேயர்களும் சரியான விடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா யார் எங்க இருந்து பேசுறாங்க, சரியான விடை சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் மணிநாரம்.
1: ஓகே, சண்முக சுந்தரம் சார்.
2: அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் நம்ம முத வானொலி இலைகள் வந்து ஐரோப்பால இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு கொண்டு போனதும். அந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் அந்த டைட்டானிக் கப்பலும் வந்து ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆனது.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றிங்க சார். நம்ம ஒரு கேள்வி கேட்டா போதுங்க, நம்மளுடைய நேயர்கள் இன்னும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஆர்டினரிய நிறைய தகவல்களை நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவையும் அமெரிக்காவையும் எந்த பெருங்கடல் பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். அட்லாண்டிக் அப்படின்னு சரியான விடைய சண்முக சுந்தரம் சார் சொல்லியிருக்காரு. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பனாமா கால்வாய் எந்த இரண்டு பெருங்கடல்களை இணைக்கிறது அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்வி. பனாமா கால்வாய் எந்த இரண்டு பெருங்கடல்களை இணைக்கிறது? சோ இதற்கு

0: இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலக பெருங்கடல் தினம். சோ அது சார்ந்த கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு. சரியான விடை சொல்றாரா நான் கேட்ட கேள்விக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஓகே
0: சார், சொல்லுங்க. பனாமா கால்வாய் எந்த இரண்டு பெருங்கடல்களை இணைக்கிறது?
1: பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இணைக்கிறது மேடம், பனாமா கால்வாய்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், நன்றி சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: சோ இந்த பனாமா கால்வாய் அப்படின்றது பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களை இணைக்கக்கூடிய 82 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு செயற்கை நீர்வழி அப்படின்னு சொல்லலாம். இது கப்பல்கள் தென் அமெரிக்காவை சுற்றி செல்லும் ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தை குறைச்சு உலகளாவிய வர்த்தகத்தை எளிதாக்குது அப்படின்னு சொல்லலாம்.

இதுல பாத்தீங்கன்னா பூட்டு முறை அதாவது லாக் சிஸ்டம் வந்து பயன்படுத்துறாங்க. கால்வாயினுடைய ரெண்டு முனைகள்லயுமே இருக்கக்கூடிய கடல் மட்டத்தை விட மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியினுடைய நீர்மட்டம் உயரமா இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா பூட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கப்பல்களுடைய நீரின் மட்டத்தை ஏற்றி மலைப்பகுதி வழியா மறுமுனைக்கு இந்த கப்பல்களை கடத்துறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா உலக வர்த்தகத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த நீர்வழி கப்பல் பயண நேரத்தையும் தூரத்தையும் பெருமளவு குறைக்குது. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆங்கில எழுத்தை எஸ் அதாவது ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்தில் அமைஞ்சுள்ள பெருங்கடல் எது அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்தில் அமைந்துள்ள பெருங்கடல் எது? இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2275230 என்ற இந்த எண்ணிற்கு.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: ஆண்டில் அடியெடுத்த வைக்கும் அகில இந்திய வானொலிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு ஸோ நேயர்கள் உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தில் அமைந்துள்ள பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, சரியான விடையை சொல்றாரா இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் சென்னையிலிருந்து அந்தோனி பேசுறேன் மேடம். அனைவரும் நலமா மேடம்?
2: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன் மேடம். பதில் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் மேடம்.
2: அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்றது சரியான விடை.
3: ஆமா மேடம், ஆமா மேடம்.
2: ஓகே, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
3: நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
2: சோ இதனுடைய ஷேப் பாத்தீங்க அப்படின்னா மேற்குல வட மற்றும் தென் அமெரிக்காவுக்கும் கிழக்கில் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நீண்டிருக்கிறதுனால ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்துல காட்சியளிக்குது. பசிபிக் பெருங்கடலுக்கு அடுத்தபடியா உலகத்துல இரண்டாவது பெரிய பெருங்கடல் இது அப்படின்னே சொல்லலாம். சோ எஸ் வடிவத்தில் அமைந்துள்ள பெருங்கடல் எது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்றது சரியான விடை. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்திய பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி எது அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. சோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2275230 என்ற இந்த எண்ணிற்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கெட் சிட் கோ நிகழ்ச்சியில டைம் சரியா 10:50:36 ஆயாச்சு. இன்னைக்கு பெருங்கடல் சார்ந்த கேள்விகளை நான் கேட்டு இருக்கேன். சோ நிகழ்ச்சியில கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, இந்திய பெருங்கடலின் எந்த பகுதி மிகவும் ஆழமான பகுதி அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சீக்கிரமா FM ரெயின்போவுக்கு டயல் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம்தாங்க இருக்கு ஷோ நிறைவடைய. உங்களுக்கான கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? 2275230 என்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சரியான விடைய சொல்லலாம். கேள்வியை இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ணிடுறேன். இந்திய

0: நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்திய பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, சரியான விடை சொல்றாரா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, ஐயப்பன் சார் சொல்லுங்க, சரியான விடை கண்டுபிடிச்சாச்சா? ஜாவா அகழி அப்படின்றது சரியான விடை. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சோ இதனுடைய அதிகபட்ச ஆழம் பாத்தீங்க அப்படின்னா சுமார் 7,290 மீட்டர் அப்படின்றது தாங்க. இந்தோனேஷியனுடைய சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளுக்கு தெற்கே அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா தற்பொழுது சுண்டா அகழி அப்படின்னு அழைக்கப்படுது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அத்தனை பேருக்குமே, அது மட்டும் இல்லாம சரியான விடை சொன்ன அத்தனை பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஏழைகளின் நலனுக்காக அரசு மேற்கொண்ட 12 ஆண்டுகால பயணத்தை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இக்காலகட்டத்தில் இந்தியா பல மாற்றங்களை கண்டுள்ளதாகவும், அந்த மாற்றங்களின் மையப்பகுதியாக கரீப் கல்யாண் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாடு ஆகியவை திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேரடி பயன் பரிமாற்றம், ஸ்வச் பாரத், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையையும் வாய்ப்புகளையும் உறுதி செய்யும் நோக்கிலேயே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுடெல்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசு துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. உலகின் மிகப்பெரிய பொது நிதி உதவி பெறும் சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தும் நாட்டின் 36வது மாநிலமாக மேற்கு வங்கம் மாற உள்ளது. இதுகுறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று புதுடெல்லியில் கையெழுத்தாக உள்ளது. இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர் திரு JP நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நாடு முழுவதும் இன்று உலக பெருங்கடல் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் கடற்கரையில் இன்று நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடற்கரை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெறப்பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி கலந்து கொண்டு தூய்மைப் பணியினை கொடியசைத்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் இணைந்து தூய்மைப் பணியை மேற்கொண்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 நாள் பயணமாக இன்று வடகொரியாவுக்கு செல்கிறார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 3 நொடிகள் தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்

0: கோபால் சார், கோபால் சார்,
1: சந்துரு குரல மாதிரி இருக்கு. சரி கதவு திறப்போம். வாப்பா சந்துரு.
0: வாங்க வாங்க சார்,
1: வாப்பா உள்ள வந்து உட்காருப்பா.
0: சரி சார், சரி சார்.
1: என்னப்பா பேப்பரும் கையுமா என்ன நோட்லாம் வச்சிருக்கிற? என்னமா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்க?
0: ஒண்ணு இல்லை சார், ஆதிவாசி மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றம் பத்தி ஒரு தீசஸ் பண்ண வேண்டியது இருக்கு சார், அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் சார்.
1: ஓஹோ அப்படியாப்பா.
0: ஆமா ஆமா.
1: ஆதிவாசி மக்கள் எப்படி எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க, பழங்குடியின மக்கள் எப்படி எல்லாம் முன்னேறி இருக்காங்க, இது சம்பந்தமா அரசாங்கம் என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத ஒரு இதா தயார் பண்ணி தீசி சப்மிட் பண்ண போற.
0: அதேதான் சார், கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: ஓகே ஓகேப்பா. இந்தப்பா இந்த கூட கொஞ்சம் குடி.
0: நினைச்சேன் சார், கூழ்னாலே உங்க ஞாபகம் தான் வந்தது. எப்படி சார் வீட்டுக்கு போனா கூழ் கொடுப்பாரு, நல்லா குடிச்சிட்டு தெம்பா இருக்கலாம்னு வந்தேன் சார். அதே மாதிரி கூழ் கொடுத்துட்டீங்க.
1: ஆமாப்பா, கூழ் குடிச்சாதானே நல்லா தெம்பா இருக்கலாம்.
0: ஆமா ஆமா.
1: சரி குடிப்பா. சரி நீ என்ன கேட்ட? ஆதிவாசி பழங்குடியினர் முன்னேற்றம்.
0: ஆமா.
1: எப்பா அரசாங்கம், அதுவும் குறிப்பா நம்ம மத்திய அரசு 2023 நவம்பர் 15 பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கப்பா.
0: ஆமா சார், நானும் கேள்விப்பட்டேன்.
1: ஆமாப்பா, PM ஜன்மான் அப்படின்னு இந்த திட்டத்தை சுருக்கமா சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா சார்.
1: இது பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம் அவங்களால இது தொடங்கப்பட்டதுப்பா.
0: சார் வந்துட்டீங்க சார், இது தானே சார் நான் எதிர்பார்த்தேன்.
1: ஆமாப்பா. 24,104 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி மற்றும் சாலை இணைப்பு உள்ளிட்ட 11 முக்கிய வசதிகளை உறுதி செய்ய இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கப்பா.
0: பரவாயில்லையா, அருமையான திட்டம் சார் அந்த மக்களுக்கு.
1: ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், ஆனா இது மட்டும் உனக்கு பத்தாது.
0: ஆமா,
1: நான் இப்ப செஞ்சி சைடு போறேன்.
0: சரியா,
1: கிளம்பிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட.
0: ஆமா, எங்க சார் போனோம்?
1: செஞ்சி பக்கத்துல இந்த பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இருக்கு.
0: ஓஹோ, என்ன ஊர் சார் அது?
1: எப்பா கோணைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த கோணை பஞ்சாயத்துல காட்டுக்கொள்ளன்னு ஒரு ஊர் இருக்கு.
0: காட்டுக்கொள்ள நானும் கேள்விப்பட்டுறேன் சார்.
1: அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கப்பா.
0: பரவாயில்லையா,
1: நான் அங்க போறேன், பைக்ல தான் போறேன்.
0: சரி சரி சரி,
1: நீ என்ன வரியா
0: சார்? இதுக்காக தான் வந்தேன், இதானே என்னுடைய வேலையா? கண்டிப்பா வந்துடுறேன் சார் உங்க கூட.
1: சரி, நான் ரெடியா இருக்கேன், ரெண்டு பேரும் கிளம்பலாமா?
0: கிளம்பலாம் சார். சார் ஒரு திட்டம் சொன்னீங்களே, PM ஜன்மா பழங்குடியின மக்களுக்காக, அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க சார்.
1: சந்துரு, இந்த திட்டம்

0: இனத்துடைய முக்கிய அம்சம்னு பார்த்தோம்னா சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க இல்லையா
1: ஆமா
0: அவங்க, அப்புறம் நலிவடைந்த அந்த பழங்குடியின குழுக்கள் இருக்காங்க இல்லையா,
1: ஆமா
0: அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு வழங்கி
1: ஓஹோ
0: அவங்களையும் சமுதாயத்துல மேம்படுத்துதல்,
1: ஓஹோ
0: இதப்பா நோக்கம்
1: பரவாயில்ல
0: ரைட்டா.
1: சரி
0: இதுல பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுல உள்ள 75 குறிப்பிட்ட குழுக்கள் இவங்களுக்கு அத திட்டம் போய் சேர்ற மாதிரி செஞ்சிருக்காங்கப்பா.
1: பரவாயில்லையா
0: ரைட்டா. இது போக பாதுகாப்பான வீட்டு வசதி, நல்ல குடிநீர், மின்சாரம், சாலை மற்றும் தொலை தொடர்பு இணைப்பு, அப்புறம் நல்ல கல்வி, சுகாதாரம், வாழ்வாதார மேம்பாடு, இப்படி எல்லாம் இதுல அடங்குதுப்பா.
1: சார் அங்க மலையடி வாரத்துல தான் இருப்பாங்க, கரண்ட் எல்லாம் இருக்குமா?
0: எப்பா மலையடி வாரம்னு மட்டும் இல்லப்பா, பழங்குடியின மக்கள் எல்லா இடத்துலயும் வசிப்பாங்க.
1: ஓஹோ,
0: நாம போற பகுதி இருக்குல்ல,
1: ஆமா,
0: இந்த செஞ்சி ஒன்றியத்துல வந்து கோணைன்னு ஒரு பஞ்சாயத்து,
1: ஆமா
0: அது மலையடி வாரத்துல இருக்குப்பா.
1: ஓஹோ
0: ரைட்டா.
1: சரி,
0: பேசிட்டே இருந்ததுல நம்ம செஞ்சியே வந்துட்டோம்ப்பா.
1: ஆமா சார், அதுவும் செஞ்சி மலை கோட்டை சார், ராணி கோட்டை.
0: அப்பா மலைக்கோட்டைக்கு முன்னாடியே அது ரோட்ல ஒருத்தர் நிக்கிறார் பாருப்பா.
1: ஆமாமா,
0: அவர் வந்து சு தென்னரசு.
1: ஓஹோ,
0: சமூக ஆர்வலர்ப்பா.
1: ஓஹோ,
0: அது குறிப்பா இந்த பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு.
1: பரவாயில்ல சார்,
0: இப்போ உன் ப்ராஜெக்ட் நீ சொன்ன இல்லையா, டிசி சப்மிட் பண்ணுன்னு, அவர்கிட்ட கேட்டா நிறைய விஷயம் சொல்லுவார்ப்பா.
1: கண்டிப்பா சார், கேட்டுடுவான்.
0: சரிப்பா, போய் வண்டி அவர்கிட்ட நிப்பாட்டிட்டு,
1: சரி,
0: அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட பேசுவோம்பா.
1: சரி சரி சரி சார், வணக்கம் சார். பழங்குடியின மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு தீசஸ் பண்ணுறேன் சார், அதுக்கு சில குறிப்புகள்லாம் தேவைப்படுது, அதான் சாரு உங்ககிட்ட பேசின நிறைய தகவல் கிடைக்குன்னு கூட்டிட்டு வந்தார் சார்.
0: தென்னரசு, வந்துட்டேன். இவர் பழங்குடியின மக்கள் அவங்க மேம்பாட்டுக்காக பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் செய்து இல்லையா, அது சம்பந்தமா ஒரு தீசி சப்மிட் பண்ண வந்திருக்காரு. தம்பி நீங்க பேசுங்க.
1: சார் வணக்கம் சார், சார் சொன்ன மாதிரி ஒரு தீசிஸ் பண்ணதா வந்தேன், உங்களுடைய உதவியும் எனக்கு வேணும் சார், அது சம்பந்தமான செய்திகள்லாம் நிறைய சொல்லுங்க சார்.
2: வணக்கம், நான் இருளர் பழங்குடியின சமூகத்தில் பிறந்து இந்த மக்களுக்காக ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வந்தாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய இருளர் பழங்குடியின மக்களுக்கான கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களோட வேலைவாய்ப்புக்காகவும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம். கடந்த ஒரு 15 விதமாக அந்த பணியை செய்வோம். ஒரு சமூக ஆர்வலராக இந்த மக்களின் மேம்பாட்டிற்காக நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வகையான பழங்குடிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடிகளாக வாழறாங்க. மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் 794,697 பேர் இருப்பதாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. அதில் சமீபத்தில் 37வது இனக்குழுவாக நரிக்குறவர் இன மக்கள் சார், அவர்கள் ஒரு 50,000 பேர் இருப்பதாக அரசு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 820,000 பேர் பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் வாழ்கிறாங்க. இவர்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலை, மலையடிவாரம், கடற்கரை, கடற்கரை ஓரம், சமவெளி பகுதிகள், இப்படி வாழ்கிறாங்க. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா 2 சமூகங்கள் மக்கள் தொகையில் மிக அதிகமாக இருக்கிறாங்க இந்த பழங்குடி சமூகங்களில். அதில் ஒன்று மலையாளி சமூகம் சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம், கிட்டத்தட்ட 300,000 பேர் பழங்குடியின மக்கள். அவர்கள் ஏலகிரி மலை தொடங்கி சேலம், நாமக்கல் இப்படிப்பட்ட மலைப்பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய மக்களாகவும், 2வது மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய தொல் பழங்குடின்னு சொல்கிறாங்க அவங்கள, பிவிடிஜி ட்ரைபல்ஸ்னு சொல்கிறாங்க, பர்டிகுலர்லி வல்லர்னபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அழிந்து வரக்கூடிய விளிம்புநிலை பழங்குடியின மக்கள் கண்டறியப்பட்டு உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய 75 பழங்குடியின மக்களில் இவர்கள் ஒரு பழங்குடிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் பெயர் இருளர்கள். இவர்கள் மட்டும்தான் தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலையும் வாழக்கூடிய ஒரு பழங்குடி இனக்குழுவாக இருக்கிறாங்க. மற்ற இனக்குழுக்கெல்லாம் குறிப்பிட்ட மாவட்டங்களில் வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. இவர்கள் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 189,670 பேர் அப்படி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மக்கள் தொகை, இவர்களோட கல்வி கம்மியாக இருக்குது, ஆனால் சமீப காலமாக இவர்களோட கல்வி அறிவு சற்று முன்னேறி இருக்குது. அதற்கு அரசாங்கங்களோட நிதி ஒதுக்கீடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பல்வேறு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ், இவர்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ்னு பல்வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கல்வி நிலையில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு பெரிய முன்னேற்றம் இவர்கள் மத்தியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இனக்குழுக்கள் சொன்னால் இல்லையா, 37, அதில் ஆதியன், அரநாடான், எரவாளன், இருளர், காடர், கம்மாரா, காணிக்காரர், கனியன், காட்டுநாயக்கன், கொச்சிவேலன், கொண்டகாப்பு, கொண்டாரெட்டி, கொரகா, கோத்தா, குருமன்ஸ், மலைக்குறவன், மலைசரி, மலையாளி, முடுகர், முதுவன், பலியன், பலியர், பணியர், சோழகா, தோடர், ஊராளி, பல்வேறு இனக்குழுக்கள் வாழறாங்க. இதுல குறிப்பா சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய இருளர் இன மக்கள் 189,661 பேர் 2011 கணக்கின்படியும், மிக சமீபத்தில் அரசுகளால் எடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கிலும் இவர்கள் 240,000 மக்கள் தொகையாக சற்று உயர்ந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரங்களும் நமக்கு தரவுகள் இருக்கின்றன. அப்ப இவர்களுக்கான வாழ்

வாழ்க்கை மேம்பாடு என்பது இவங்களை மூணு விதமா பிரிக்கலாம். ஒன்னு 18 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, இன்னொன்னு 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, இன்னொன்னு 50 வயதுலேருந்து அதுக்கு மேற்பட்டவர்களா. இப்படி இந்த 3 வயது அடிப்படையில் இவர்களோட வளர்ச்சியை நம்ம கணக்கிடலாம். ஒரு சமூகத்தோட வளர்ச்சி என்பது 3 வகையில கணக்கிடப்படுவதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கல்வி, பொருளாதாரம், சமூக மேம்பாடு, அரசியல். அப்ப கல்வியில பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. கல்வியை பற்றிய விழிப்புணர்வுகள்கிட்ட இருக்குன்னா போதுமான அளவுக்கு இல்லாம இருந்தது. ஒரு தலைமுறைக்கு முன்பு வரை கிராமத்துல பள்ளிக்கே செல்லாத குழந்தைகள் தானே. இன்னைக்கு பல்வேறு கிராமங்களையும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளோட நிதி பங்களிப்புகளால், ஸ்காலர்ஷிப்ஸ், இப்படி நிறைய விஷயங்களால நிறைய ஊர்ல பட்டதாரிகள் உருவாக்கி இருக்கிறாங்க. மிக சமீபத்தில் கூட தமிழ்நாடுல இருந்து நிறைய பழங்குடிகள் மத்திய அரசோட சட்ட கிளாட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருப்பாங்க. ஐஐடியில போய் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாநில கல்லூரிகள்ல நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நர்சிங், டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மெல்ல மெல்ல பழங்குடி மக்கள் மத்தியில உருவாகி இருக்குது. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பட் இது போதுமானதான்னு பார்த்தா மற்ற பிரிவுகளை பாக்குறப்ப இவர்களோட வளர்ச்சி என்பது ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஆனாலும் சற்று முன்னேற தொடங்கி இருக்கிறார்கள் என்றதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அரசுகள் தான். நம்ம என்னதான் தனி மனிதர்கள், எங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் அவங்களை வேலை செஞ்சாலுமே எங்களோட பங்களிப்புன்றது அவர்களுக்கான ஒரு ஊக்கியா தான் இருக்குமே தவிர, நிதி சார்ந்த உதவிகளை மத்திய மாநில அரசுகள் தான் பெரும் அளவில் செய்யறாங்க. குறிப்பா இவர்கள் குடியிருப்புகள்லாம் கதவுகள் இல்லாம கூரைகள், குடிசைகள்ல இருந்த அந்த மக்கள் இன்னைக்கு பெரும்பாலான ஒரு நவீன காலத்துக்கு ஏற்ற ஒரு வீடுகள் இன்னைக்கு நிறைய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மத்திய அரசோட PM ஜன்மம் திட்டம், அந்த திட்டத்துல சமவெளி பகுதிகளில் ஒரு 5,07,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஒரு காலத்துல வெறும் 45,000 ரூபாயில அந்த நிதி ஒதுக்கீடு இருந்த வீடுகள் இன்னைக்கு 5,07,000 ரூபாய் சமவெளி பகுதிகளிலும், மலைப்பகுதிகளில் ஒரு 5,80,000, 5,90,000 மாதிரி தொகை மாறுது. அப்ப இவர்களுக்கு என்னன்னா ஒரு நிலையான வீடு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடுகளால மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் இருந்து இவர்கள் மெல்ல மெல்ல மீண்டு வந்து ஒரு சமமான வாழ்க்கை முறைக்கு இவங்க வந்திருக்கிறாங்கன்றதுதான் குறிப்பிடத்தக்க வேண்டியது. இது இல்லாம இவர்களுக்கு பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இருக்குது. குறிப்பா ITDP சொல்றாங்க, இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு அரசோட திட்டம், ஒருங்கிணைந்த பழங்குடி மக்களுக்கான மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் மக்கள் தொகையில் அதிகமா இருந்தாங்கன்னா அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை, பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த ஸ்கீம் மூலமா நமக்கு பழங்குடியின மக்களுக்கு அறியும். அது போலவே இன்னொரு திட்டமான CTDP ஒன்று சொல்றாங்க, காம்ப்ரஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த திட்டத்திலும் ஒருங்கிணைந்த அளவில் வளர்ச்சிகளை கொடுக்குறாங்க. இது இல்லாம மத்திய அரசோட ட்ரைபல் சப் பிளான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திட்டம் எப்படி இருந்ததுனா ஒரு திட்டமாக இருந்தது, இப்பொழுது அது சட்டமாக மாறி இருக்கிறது. திட்டத்துக்கும் சட்டத்துக்கும் ஆன வேறுபாடுகள் உங்களுக்கு தெரியும், அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரைபல் சப் பிளான் வந்து பழங்குடியின துணை திட்டம். இதுல இந்த மக்களுக்கான சாலை வசதிகள், மின்சார விளக்குகள், சுடுகாடு வசதிகள், அடிப்படை தண்ணீர் வசதிகள், இது போன்ற திட்டங்களுக்கு இந்த நிதி பயன்படுவது. அதால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க பல்வேறு கிராமங்கள்ல சாலை வசதியே இல்லாத இருந்த கிராமங்கள்ல சாலை வசதிகள், சிமெண்ட் சாலைகள், மின்சார வசதிகள் மெல்ல மெல்ல வந்திருக்கு. அது கண்கூடா நீங்க போய் பார்க்க முடிஞ்சா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணீங்கன்னா நிறைய வித்தியாசங்களை நம்மளால பார்க்க முடியும். இது இல்லாம மத்திய அரசோட ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு வெளியிடுகிற நிதி அறிக்கையில் ஆர்டிகல் 275 அந்த நிதி ஒதுக்கீடு என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படுகிறது. அதில் தமிழ்நாட்டுக்கும் தொகைகள் ஒதுக்கப்படுகிறது. அந்த தொகையும் இந்த மக்களுக்கான மேம்பாட்டிற்காக பயன்படுது. இது இல்லாம இன்னொரு திட்டம், சிறப்பு திட்டமா PVTG ஒரு திட்டத்தை சொல்றாங்க, பர்டிகுலர்லி வல்லனபிள் ட்ரைபல் குரூப், அழிந்து வரக்கூடிய விளிம்புநிலை பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள். அந்த திட்டங்கள் மூலமா PM ஜன்மம் போன்ற பிரத்யேகமான திட்டங்கள், ஒரு 6 பழங்குடிகள் தமிழகத்துல இருக்கிறாங்க அந்த விளிம்புநிலை மக்கள்ல, அவர்களுக்காக இந்த வீடுகள் ஒதுக்குவது, தண்ணீர் வசதி, மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, இப்படி PVTGல பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களோட மேம்பாட்டிற்கு இருக்கு. இது இல்லாம பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் இருக்கு. குறிப்பா ப்ரீ மெட்ரிக் பள்ளி கல்வியில அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பள்ளி கல்வி முடித்து உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு. இன்னைக்கு உயர்கல்வியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்றாலும் அதில் பழங்குடியினர் பங்கு என்பது ஒரு 28% இருக்கும். ஆனால் இப்ப மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. இங்கே ஒரு சாதாரண கிராமத்துல உதாரணத்துக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் இது போன்ற பகுதிகளில் உயர்கல்விக்கு ஆசைப்பட்டு படிக்கிற மாணவர்கள் தங்கள் கல்வியில இன்னும் உயர்நிலை அடையணும்னா மத்திய அரசோட நிதி ஒதுக்கீடு, மாநில அரசோட நிதி ஒதுக்கீடு மூலமா நீங்கள் வெளிநாடுகளில் கூட போய் சென்று படிக்கலாம். அதுக்கான முழு செலவை அரசாங்கங்கள் ஏத்துக்குது. அதன் மூலமா நிறைய மாணவர்கள் இந்த ஆண்டு கூட வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க. பெரிய பெரிய கல்வி நிறுவனம் சொல்லக்கூடிய ஐஐடி, ஐஐஎம்ல நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. CA எக்ஸாம்ஸ்க்கு அட்டன் பண்றாங்க. UPSC எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. நீங்க கலெக்டரா மாறதுக்கோ அப்படி மத்திய அரசோட பணிகளில் போறதுக்கான நிறைய நிதி ஒதுக்கீடுகளை செய்யறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த அரசுகள் நமக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கு. இது இல்லாம சில பகுதிகளில் அரசாங்கத்தால சென்று போய் வேலை செய்ய முடியாத சில பகுதிகள் இருக்கும், தினசரி நம்மளோட லிங்கேஜஸ் இல்லாத பகுதிகளில் அங்கு செயல்படக்கூடிய NGOங்களுக்கு சில திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொடுத்து NGO மூலமா சில திட்டங்கள், குறிப்பாக ஆடு வளர்ப்பது, தேனீக்களை வளர்ப்பது, இது போன்ற திட்டங்களையும் மலைப்பகுதியில் குறிப்பாக கல்ராயன் மலை, ஜவாது மலை போன்ற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகள் பங்களிப்போட இந்த மாதிரி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது. இதை தவிர்த்து பழங்குடியின மக்களுக்கான அன்றாட வாழ்வாதாரம்,
அதுல மிக முக்கியமா இருக்குதா இவர்களுக்கான

சொந்தமா நிலம் இல்லாத இடத்துல இவங்க மேய்ச்சல் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க வாழ்வாதாரத்துக்கு. அப்ப இவங்களுக்கான ஆடுகள் மாடு இது போன்ற கால்நடைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணி அதையும் இவர்கள் செய்யலாம். இதுக்கான திட்டங்களும் இருக்கு. தாட்கோன்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமா படித்த மாணவர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், என்ன வேணா அண்ணா யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம், எங்க வேணாலும் படிக்கலாம், நிறைய கோர்சஸ் உங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், பல்வேறு துறைகள் சார்ந்த ஸ்கில்ஸ். நீங்க ஒரு கைவினை கலைஞர்களா இருந்தால் மத்திய அரசோட டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் மூலமா ஆர்டிஷியன்ஸ் கைவினை கலைஞர்கள் செய்யலாம். நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கடைகளில் வைக்கிறதுக்கு இன்னொரு அமைப்பு அங்கங்க ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க. ட்ரைப்ஸ்னு ஒரு கடைகள் இருக்கு, நீங்க உங்க உற்பத்தி பொருள் அங்க போய் விற்கலாம். வனங்களை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் வனப்பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சிறுவன மகசூல்களை மதிப்பு கூட்டு வேல்யூ ஆடர் மெட்டீரியலா நீங்க உற்பத்தி செய்து அதை நீங்க வியாபாரத்துக்கு கொண்டு வரலாம். அப்ப அதுக்கான குடோன்ஸ் அமைக்கிறதுக்கு, அதுக்கான சப்ளை பண்றதுக்கு, அதுக்கு நிறுவனங்களை தொடங்குறதுக்கு, அந்த நிறுவனங்களுக்கான நிதி உதவி, பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி PVJVM சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஜன்ஜயாத் விகாஸ் மிஷன், இதுல பழங்குடியின பெண்கள் ஆதிவாசி பெண்கள் சுய உதவி குழுக்கள் தொடங்கவும், அவர்கள் கூட்டாக வந்து கூட்டுறவு முறையில உற்பத்தி பொருட்களை செய்யவும், VDVK சொல்லக்கூடிய வந்தன் விகாஸ் கேந்திரா, அவர்கள் மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பது, இதுக்கான கடை சந்தைகளை உருவாக்கி தருவது, அது வந்து ஹட் பஜார்ஸ் சொல்லக்கூடிய சந்தைகள், எங்கெங்கெல்லாம் வியாபாரம் இருக்க வாய்ப்பு இருக்குதோ அங்க பழங்குடி மக்களோட பொருட்களை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு செல்வது, இது போன்ற வாய்ப்புகளையும் VDVK போன்ற அரசு திட்டங்கள் நமக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதையும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு, இதை தாண்டி இப்ப நிறைய இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை வாழ்றாங்கன்னா அந்த பகுதியில அவங்களுக்கான கம்யூனிட்டி ஹால்ஸ், இப்ப உதாரணத்துக்கு கூட தமிழகத்துல சில பகுதிகளில் மத்திய சில பங்களிப்போட செங்கல் உற்பத்தி கரிசூலை அந்த மக்களுக்கு தெரிந்த தொழில்கள், படிப்பறிவு இல்லாத இந்த மக்கள் ஸ்கில்டா இருப்பாங்க, சில தொழில நேர்த்தியான வல்லுநர்களா இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல கொடுக்கறது அதுக்கான தொழில கொடுப்பது, செங்கல் சூளையில இந்த மக்கள் நல்ல கை தேர்ந்தவர்கள் அப்ப அவங்க செங்கல் சூளை தயாரிப்பது, அங்கேயே ஒரு பால்வாடி வைப்பது குழந்தைகள் படிப்பதற்கு, டிராப் அவுட்ஸை குறைக்கிறதுக்காக கம்யூனிட்டி ஹால், அங்கேயே நாப்கின் பேட் தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகள், பால் உற்பத்தி செய்யறதுக்கான பயிற்சிகள், பேப்பர் மிஷின்ஸ், இப்படி பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இந்த மக்களோட வாழ்வாதாரம் மேம்பட அரசுகள் பல்வேறு காரியங்களை செய்துட்டு இருக்காங்க. நம்ம அதை கவனிக்கணும், கவனிச்சு நம்ம அதை அதில் எடுத்துக்கணும். இது இல்லாமல் சமீப காலத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஃபெல்லோஷிப்ஸ், பழங்குடியின மாணவர்கள் தங்கள் கல்வி அறிவை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள ஆராய்ச்சி துறைகளில் நீங்கள் போனால் ஃபெல்லோஷிப்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கணும், நான் வெளிநாடுகளுக்கு போய் சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள போகிறேன், இல்லை இந்தியா முழுக்க ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ள ஒரு குறிப்பிட்ட துறைகளில் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய AI சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் உங்களை எப்படி வேணாலும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள பல்வேறு ஃபெல்லோஷிப்ஸை கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதிலையும் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் ஐந்தினைன்னு ஒரு திட்டம் இருக்குது, குறிப்பிட்ட பகுதி நிலப்பரப்பில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கான கலாச்சாரங்களை பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு ஒரு மாதிரியான பழங்குடியின மக்கள் வாழ்வாங்க நிலப்பரப்பில், அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களுக்கு எது சாத்தியக்கூறுகளோ அதை சார்ந்த அரசு திட்டங்கள் கொண்டு வராங்க. இந்த மக்களோட வாழ்வாதாரம் கலாச்சாரம் இவைகளை பதிவு செய்வதற்காகவே சுவடுகள்னு ஒரு திட்டத்தின் மூலமா அதை அரசாங்கம் செயல்படுத்தி வருது. இது இல்லாம TRI மத்திய அரசோட நிதி பங்களிப்போட நீலகிரி பகுதிகளில் இயங்கக்கூடிய TRC ட்ரைபல் ரிசர்ச் சென்டர்னு ஒரு அமைப்பு இருக்குது. இவர்களோட வாழ்வியல் கலாச்சாரங்கள், இவங்களோட பண்பாடு வாழ்வியல், இவர்களோட எத்னோகிராஃபி முறைகளை ஆவணப்படுத்துவதற்காகவே அந்த அமைப்பு TRC ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் செயல்படுகிறது. அந்த நிறுவனம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களோட எத்னோகிராஃபியை பாதுகாக்கணும், அவர்களோட மொழியை பாதுகாக்கணும், அவர்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அவர்களோட இசையை பாதுகாக்கணும், அவர்களோட உணவு முறைகளை பாதுகாக்கணும், இதை ஒட்டி பல்வேறு முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு 100 வருடம் கழிச்சு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அரசுகள் இந்த போன்ற முயற்சிகளை செய்யறப்ப நாம் அதில் இணைந்து கொள்வதுதான் சிறந்த வளர்ச்சியா இருக்கும். இது போலவே FRA வனங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், இந்த சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம், குறிப்பா ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் வன உரிமை அங்கீகார சட்டம். இந்த சட்டம் தமிழகத்தில் ஒரு 12,000 பேர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சட்டத்தில் மூலமாக வனங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் தங்களுக்காக பயன்பாட்டிற்கு தேவையான மனுக்களை கொடுத்தாங்க. அது A ஃபார்ம் B ஃபார்ம்னு கம்யூனிட்டி ரைட்ஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்காக கொடுத்தாங்க. அதுலேயும் மிக சமீபத்தில் வழக்குகள்லாம் தீர்க்கப்பட்டு நிறைய பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. வனங்களில் சொந்தமான நிலங்களை எடுத்து அவர்களோட பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சமூகத்தோட மேம்பாட்டிற்காக, சமூகத்தோட வழிபாட்டிற்காக பொது இடங்களையும் இந்த வன உரிமை அங்கீகார சட்டம் வழங்கியிருக்குது. கிளைம் மன்றத்தில் சில இடர்பாடுகள் இருக்குது, இருந்த போதும் அரசுகள் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்து அந்த வன உரிமை அங்கீகார சட்டம் மூலம் பெரிய லெவலான மாற்றங்களை மலைப்பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நலவாரியங்கள், இன்னைக்கு நலவாரியங்களில் 800,000 பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் வெறும் 20,000 பேர் 30,000 பேர் மட்டுமே அந்த நலவாரியத்தில் இருந்தார்கள். இப்ப சமீப காலமாக அந்த நலவாரியத்தில் மெல்ல மெல்ல உறுப்பினர்கள் அதிகப்படுத்தி அதன் மூலமா நல திட்டங்கள் வழங்கப்படுது. இன்னைக்கு அதெல்லாம் ஸ்மார்ட் கார்ட்ஸாக மாற்றப்பட்டு எல்லோரும் தங்கள பாக்கெட்லேயே அந்த நலவாரிய அட்டைகளை வைத்துக்கொண்டு தேவையான
தேவையான உதவிகளை நலவாரியங்கள் மூலம் பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்க மெல்ல மெல்ல அதோட

0: உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்திருக்கு. இப்படி கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், எதிர்கால செயல்பாடுகள், இப்படி எல்லாத்திற்காகவும் மத்திய அரசோட நிதி பங்களிப்புகளும் மாநில அரசுகளோட உறுதுணையோடும் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய ஆதிவாசின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் பல்வேறு அரசு நல திட்டங்கள் இருக்குது. அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கிறது தொழில் முனைவர்களாக மாற வேண்டும், அரசு நல திட்டங்களை பெற்று குழந்தைகள் படிக்க வேண்டும். இதற்காக அரசு பல்வேறு முயற்சிகள் எடுக்குது. இதை எவ்வாறு பெறுவது என்பதற்கான சில கருத்தரங்கள் நாங்கள் அப்பப்போ நடத்துகிறோம். அரசு நல திட்டங்களை பெற்று வளமான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் குழந்தைக்கு அமையணுன்றது தான் எங்களை போன்றவர்களோட எண்ணமாக. நன்றி
1: சந்துரு. இப்ப சார் இருக்காரு இல்லையா, தென்னரசு சார், அவரையும் அழைச்சிக்கிட்டு இப்ப இந்த கோணைன்னு ஒரு ஊர் சொன்னேன் இல்லையா, மலையடி வாரத்துல
2: காட்டுக்குள்ள கூட அங்க இருக்கு.
1: ஆமாப்பா, இங்க ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அங்க போனோம்னா சாருக்கு தெரிஞ்சவங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க.
2: சரி சரி சரி,
1: அவங்கள்ட்ட எல்லாம் பேசி நம்ம இன்னும் நிறைய விஷயம்லாம் அங்க தெரிஞ்சுட்டு வந்துடலாம்ப்பா.
2: நிறைய செய்திகள் சொல்லுவாங்க.
1: ஆமாப்பா,
2: பரவாயில்ல,
1: கிளம்பலாமா?
2: போலாம் சார். சார், ஒரு வண்டியில 3 பேர் போக முடியுமா?
1: அவர் தனியா வண்டி வச்சிருக்காருப்பா.
2: சரி சரி சரி,
1: அவர் நம்ம பின்னாடியே வந்துருவாரு. நம்ம முன்னாடி போவோம்.
2: போலாம் சார்.
1: சந்துரு, இதான்ப்பா அந்த கோணை அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து. மலையடி வாரத்துல இம்மா அழகா இருக்கு பாருப்பா.
2: சூப்பரா இருக்கு சார். மலை, மலை சார்ந்த வீடுகள், நிலம், வயல்வெளிகள், அருமை, அழகா இயற்கை காட்சி போல அழகா இருக்கு சார்.
1: ஆமாப்பா, அதோ தென்னரசு யாரையும் அழைச்சிட்டு வர்றாரு பாருப்பா. அந்த அம்மாட்டியே நீ பேசுப்பா, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: சரி சரி. வணக்கம்மா. பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம், அப்புறம் சமூக மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு வந்தேன். நீங்க பயனாளியாமா? நீங்க என்னென்ன சலுகைலாம் பெற்று இருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களாமா.
3: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா வடகால் கிராமம் கல்பனா என்றவங்க நான் பேசுறேன். வயசு எனக்கு வந்து 33. நாங்கள் ஹைவேஸில் தான் இருந்தோம், வீடு என்றதே இல்லாம தான் இருந்தோம். இப்போ வந்து கவர்மெண்ட்ல நாங்கள் வீட்டு மனைக்கு நாங்கள் மனு கொடுத்தோம். வீட்டு மனை எங்களுக்கு கொடுத்தாங்க. வீட்டு மனை கொடுத்து அதுக்கப்புறம் வீடு வருவதுக்கான செயல்முறைகள்லாம் நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே வந்தோம். இப்போ 5,07,000 ஜெர்மன் வீடு கொடுத்துருக்காங்க. காத்து மழை எல்லாமே பார்த்து இப்போ நாங்கள் எங்கள் பசங்களாம் சேஃப்டியாக வச்சுட்டு நாங்கள் நல்லா வாழ்வாதாரமாக இருக்கிறோம். செஞ்சி கோட்டை மலையடி ஓரத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கும் மலைக்கும் 5 அடி டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள். மலை ஒட்டியே தான் வாழறோம் நாங்கள். எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே கல், காடு, மலை தான் இருக்கும். டவுன் கிடையாது. நாங்கள் பிரதமர் மந்திரி ஜெர்மன் வீடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு திட்டத்தின் மூலிமா. வீடு கட்டி சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள். இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்த மத்திய அரசுக்கு நன்றி.
1: சந்துரு, சார் நீ பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டாருப்பா.
2: ஆமா, அவங்களா?
1: ஆமா, அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்ட கேட்ட மாதிரியே கேளுப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: சரி சரி சரி. வணக்கம்மா. நீங்க மகளிர் குழு தலைவியா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க சாரு. பழங்குடியின மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், அரசாங்கத்தினுடைய சலுகைலாம் நிறைய பெற்றிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களாமா.
4: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம், என் பேர் சுள்ளியம்மாள். செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ராணிக்கோட்டையை ராஜா கோட்டையை ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊர் வந்து சோமசமுத்திரம், கோண பஞ்சாயத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது அந்த ஊர். நாங்கள் சின்ன பிள்ளையிலருந்தே காடு மலை இதை ஒட்டி இருக்கிறதுக்கு வீட்டு வசதி கூட இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா, பாட்டி, தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இன்னொருத்தருடைய நலங்களில் தான் வந்து குடிசை போட்டு அவங்க வந்து அங்கே வந்து காவல் காப்பாங்க. இங்கேருந்து அப்பம் பட்டுக்கு எத்துன்னு போவாங்க, வேறு எது மாதிரி வித்துட்டு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த கோண பஞ்சாயத்தில் வந்து மொத்தம் 7 குக்கிராமம் இருக்குது. அதில் எல்லா கிராமங்கள்லேயும் இருளர் இன மக்கள் நாங்கள் வசிக்கிறோம். சோமசமுத்திரம், கோணை, காட்டுக்கொள்ளை, இருளர் குடியிருப்பு, நாகமுண்டி, வடகால், குளத்துமேடு இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லாம் இருளர் பகுதி. கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து அங்கங்கே இருக்கோம். அதில் 7 குடும்பம் இருக்காங்க, 10 குடும்பம் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து வாழ்ந்துன்னு வரோம். எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தான். அப்படி இருக்கிற சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசு நடவடிக்கையால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே 47 பட்டா கொடுத்தாங்க. காட்டுக்குள்ள இருளர் குடியிருப்பில் கோண பஞ்சாயத்துக்கு உட்பட்டு அங்கங்கே இருக்கிற இருளரை ஒன்று இணைக்கிற வகையில் அங்கே பட்டா கொடுத்தாங்க. அது அப்படியே இருந்தது. இப்போ அந்த மத்திய அரசு, மாநில அரசும் கொண்டு வந்த அந்த திட்டத்தில் பிடி ஆஃபீஸ் மூலமாக ஆப் ஒன்று ஏதோ ஓப்பன் பண்ணி அது மூலமா எல்லா இருளர் குடும்பங்களையும் அங்கங்கே இருக்கிற அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு 100 இருளர் குடும்பம் இருக்காங்க. அதில் விடுபட்டவங்களுக்கு யாருக்கு பட்டா இருக்கு இல்லைன்ட்டு

0: கண்டறிஞ்சு முறையா கணக்கெடுப்பு இந்த கவர்மெண்ட் இப்ப செஞ்சு அது மூலமா வந்து இப்ப ஒரு 21 பட்டாவும் அதுக்கு பிறகு விடுபட்டவங்களுக்கு ஒரு 3 பட்டா அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இப்ப இல்லாம இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் வீட்டு வசதி திட்டத்து மூலமா, பழங்குடியினர் திட்டத்து மூலமா, பிஎம் ஜென்மன் திட்டத்துல முதல்ல ஒரு 11 வீடு கொடுத்தாங்க, இப்ப உடனே ஒரு 30 வீடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கட்டி நிறைவடைஞ்சிருக்காங்க எங்க ஜனங்க. நாங்களும் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறோம். இப்ப அதுக்கு முன்ன பாம்பு, குரங்கு தொல்லை அந்த மாதிரியான தொல்லைகள்ல தான் காடு ஓட்டின மாதிரியே இருந்துட்டு இருந்தோம். இப்ப ஒரு இடமா காட்டுக்கொள்ளையை கோணையை ஒட்டி ஒரு 100 குடும்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த கவர்மெண்ட். எல்லாருமே வந்து வீடு கட்டி முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காடு மலையா குண்ணா கடந்தது. இந்த காட்டுக்கொள்ளை இருளர் குடியிருப்பு சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கரண்ட் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒண்ணு வந்துருச்சு கோணையில. மருத்துவம் பாக்குறதுக்கும் எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குது. நாங்க அதுக்கு முன்னாடி வந்து செஞ்சிக்கு 10 கிலோமீட்டர் போகணும். பிரசவத்துக்கு போகணும்னா 15 கிலோமீட்டர் ஒரு அனந்தபுரம் போகணும். நாங்க மோடு பள்ளத்துல போறதுங்காட்டியுமே ஒரு சிலருக்கு டெலிவரி கூட ஆயிடுச்சு. இக்கட்டான சூழல்ல இருந்து இப்ப வந்து பக்கத்துல கோணையிலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பிரசவம் பாக்குற மாதிரியும், எங்களுடைய உடல்நிலைய நலத்தை பாக்குற மாதிரியும் ஒரு சுகாதார நிலையம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சியா இருக்குது. எங்க மக்கள் பள்ளி பாம்புக்கு பயந்து கிடக்கிறத விட காய்ச்சல்னாலுமே ஊசிக்கு பயந்துன்னு கிடக்கிற ஜனங்களுக்கு மத்தியில இன்னைக்கு வந்து பக்கத்துலயே ஆஸ்பத்திரி வந்துருச்சுன்னும் போது மாத்திரை மருந்து ஊசி இதெல்லாம் போடும்போது எங்களுக்கு ஜனங்க பாதுகாப்பாகவும் இருக்க முடியுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல வந்து ஏற்கனவே அட்டையா கொடுத்தாங்க பழங்குடியினர் நலத்துறை மூலமா. இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவர் திட்டத்தில் வந்து கேம்பெல்லாம் நடத்துனாங்க இங்க. அது மூலமா கொஞ்சம் நாங்கள் விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே போல மகளிர் குழுலாம் இருக்கு. 3 குழுக்கள் இருக்காங்க. சோமசமுத்திரம் ஒன்று, காட்டுக்கொள்ளையில் ஒன்று இருக்கு, கோணையில் ஒன்று இருக்கு. இது மூலமாகவும் வந்து நாங்கள் இந்த லோன்லாம் வாங்குறோம். அது கொஞ்சம் எங்களுக்கு யூஸாக இருக்கு. எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிங்க, பல்வேறு அமைப்புகள், இது எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.
1: அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியுடன் இந்த பிஎம் ஜன்மான் திட்டம் செயல்படுத்தப்படுதான்பா. பழங்குடியின மக்கள் வாழும் தொலைதூர பகுதிகளுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு.
2: ஓஹோ,
1: அதனால இது எல்லாம் போய் பழங்குடியின மக்களை போய் சேரணும். அப்பதான் நாட்டுல அவங்களும் எல்லார் மாதிரியும் ஒரு முன்னேறின வகுப்பா மாறுவாங்க.
2: கோபால் சார், இவங்க சொன்ன தகவல்கள்லாம் நல்லா முழுமையா தான் இருக்குது. ஆனா என்னுடைய தீசஸுக்கு கொஞ்சம் பத்தாது. அடுத்த வாரமும் இவங்க வந்து இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்துட்டு இவங்க கிட்ட இன்னும் நிறைய தகவல் சேகரிச்சுட்டு போலாமா?
1: சரியான ஐடியாப்பா. இப்போதைக்கு உனக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமா,
1: இன்னும் தேவைப்பட்டா அடுத்த வாரம் நம்ம வந்து மிச்சம் இருக்கிறவங்கள்ட்டையும் பேசி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்குவோம். இப்ப நம்ம கிளம்பலாம்ப்பா.
2: ஆ சரி சார், போலாமா சார்?
1: போலாம்ப்பா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் கொடுத்தோர் கோபால் சாராக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி எட்டு பிளே டிக்கெட் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கம். நேர்கள் அனைவரையும் மேடம் மஜி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். நம்மளுடைய ஆகாஷ்வாணி 90 வருஷம் எவ்வளோ பெரிய ஜேர்னி, அது கடந்து இப்போ 91வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்குது. இந்த ஜேர்னியில் வந்து எல்லாருடைய மனசும் சரி, இன்பம், துன்பம், நஷ்டம், கஷ்டம், அதுக்கப்புறம் மகிழ்ச்சி, எல்லா தருணத்துலேயுமே வந்து ஆல்டி ரேடியோ வந்து பேக் போனாக இருந்திருக்குது. எல்லாருடைய சிரிப்புக்கு பின்னாடியும் சரி, எல்லாருடைய அழுகைக்கு பின்னாடியும் சரி, ஒரு நண்பனாக, ஒரு தோழியாக, ஒரு உறவினராக, இல்லை ஒரு பெரிய சப்போர்ட்டராக வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோ, அதாவது ஆகாஷ்வாணி இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் சரி, நிறைய பேர் வந்து ஆல் இண்டியா ரேடியோடைய ஒரு ஒரு ஸ்டோரியை சொல்லும்பொழுது, கேட்கும்பொழுது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உங்களுடைய லைஃப்பில் இருந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த போல விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஒரு பாடல் கேட்க நாங்கள் 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கோம் அப்படின்றதெல்லாம் கேட்கும்பொழுதுலாம் இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஆகாஷ்வாணி வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு நண்பனாக இருந்திருக்காங்க, உங்களுடைய உற்ற தோழனாக வந்து உங்கள் கூட எப்பயுமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க நினைக்கும்பொழுது வாழ்த்துக்களாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ண நேர்கள் உங்களுக்கும் எங்கள் விளம்பரதார எல்லாருக்குமே வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கான ஒரு பாடல் வந்து கேட்டு ஜெய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.

நேரம் 11:39 22 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேட்ச். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் ஹாரிஸ் ராகவேந்திரா பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 98.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:43 நொடிகளில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் ஒரு மறுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஓஎஸ் அருண், ரஃபி பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பொது 100.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேரம் 11:51. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் FM Rainbow 90.2 என்றும் உங்கள் மனதோடு.

0: இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடலை கேட்கலாம். ஹாரிஸ் ராகவேந்திரா மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ, ஓஎஸ் அருண் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பகுதி 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலையை பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல்

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஏழைகளின் நலனுக்காக அரசு மேற்கொண்ட 12 ஆண்டுகால பயணத்தை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இக்காலகட்டத்தில் இந்தியா பல மாற்றங்களை கண்டுள்ளதாகவும், அந்த மாற்றங்களின் மையப்பகுதியாக கரீப் கல்யாண் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாடு ஆகியவை திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேரடி பயன் பரிமாற்றம், ஸ்வச் பாரத், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையும் வாய்ப்புகளையும் உறுதி செய்யும் நோக்கிலேயே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று உலக பெருங்கடல் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் கடற்கரையில் இன்று நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடற்கரை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி கலந்து கொண்டு தூய்மை பணியை கொடியசைத்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் இணைந்து தூய்மை பணியை மேற்கொண்டார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் ஈரான் தொடங்கியுள்ள நிலையில், அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்றும் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவை அவர் வலியுறுத்தியுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 நாள் பயணமாக இன்று வடகொரியாவுக்கு செல்கிறார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:03, 7:00. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. ஸோ இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு நேரலை அப்படின்னே சொல்லலாம். அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு நிறைவை ஒட்டி நேயர்களுடனான சிறப்பு நேரலை. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நேயர்களாகிய நீங்கள் பங்கேற்று அகில இந்திய வானொலி பற்றின உங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிவிக்கலாம். 2275-2330 என்ற இந்த எண்களில். உங்களுடைய வாழ்த்துக்காகவும் கருத்துகளுக்காகவும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். டாக்டர் படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜோனிட்டா காந்தி குரல்களில் பாடல்.

0: என்ன நெல்சன், எப்படி
1: வர்ற மாதிரி?
0: செஸ்
2: ஒரு பாட்டு வாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பத்தல.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

8:33 ஆயாச்சு. அகில இந்திய வானொலியினுடைய 90வது ஆண்டு நிறைவை ஒட்டி நேயர்களுடனான சிறப்பு நேரலை இதுல நேயர்களாகிய நீங்க பங்கேற்று, அதாவது அகில இந்திய வானொலிக்கு நீங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ணலாம். 2275-2330 என்று இந்த எண்கள்ல அகில இந்திய வானொலி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் அப்படின்னா பாடல்கள், நிறைய கருத்துக்கள். கருத்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள். ஆமாப்பா, 3 தலைமுறையை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அத்தனை சிறப்புகள் நிறைந்ததுதான். பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா பல பேரு பல நேரங்கள்ல பல கிலோமீட்டர்களை தாண்டி போய் தான் பாட்டு கேட்டிருப்போம். அதுவும் யார்கிட்ட ரேடியோ இருக்கு, எங்க ரேடியோ இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஓடி ஓடி பாடல் கேட்ட காலங்கள்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி கிட்ட கேட்டா நிச்சயமா சொல்லுவாங்க, ஆமாங்க, அத்துணை சிறப்புகள் நிறைஞ்சது தாங்க இந்த அகில இந்திய வானொலி. இதே மாதிரி உங்களுடைய மனசுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வானொலி பற்றின கருத்துக்கள் நிறைய நிறைய இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் இங்கு பதிவு பண்ணலாம். டயல் பண்ணுங்க 2275-2330 என்ற இந்த எண்களுக்கு.

12:14:33 நொடிகள் ஆயாச்சு. சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில தான் இன்னைக்கு, அதாவது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா, அகில இந்திய வானொலியினுடைய 90வது ஆண்டு நிறைவை ஒட்டி நேயர்களுடனான சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு இல்லைங்களா. சோ நேயர்களாகிய நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் FM ரெயின்போல தெரிவிக்கலாம். சோ இந்த அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்றப்ப வந்து இது யூத்துக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இருக்குங்க. யூத் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ஆப்ல வந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்க கேட்க முடியும், அதாவது நியூஸ் ஆன் ஏர்ல கேட்க முடியும், ஃபேஸ்புக்ல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்க தெரிவிக்க முடியும். ஸோ ஃபேஸ்புக்ல வந்து நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா, தினம்தோறும் வணக்கம் மக்களே, இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று ஸோ கருத்துக்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரேக்கே இல்லாம ஒரு சேனல் போயிட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம சேனலை சொல்லலாம், அத்துணை சிறப்புகள் நிறைந்தது. ஸோ இயற்கை சீற்றம், சுனாமி, பெருமழை, வெள்ளம், எதுவா இருந்தாலும் சரிங்க, இந்த ஆல் இண்டியா ரேடியோவை மட்டும் நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை மனப்பான்மையோட நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்களும் உங்களுடைய மேலான கருத்துக்களை FM ரெயின்போல தெரிவிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வரது கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: பத்தாவது ஆண்டை ஒட்டின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ அதாவது அகில இந்திய வானொலி அப்படின்னு சொன்ன உடனே நம்மள பல பேருக்கு உதிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் சிறப்பான விஷயமா வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு காலர் வராங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே சந்திரசேகர் சார், சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அகில இந்திய வானொலிக்கு 90வது ஆண்டு இல்லீங்களா?
1: கண்டிப்பா
0: நிறைவு
1: செஞ்சாச்சு. ஆமா, ஏன்னா நான் சின்ன பிள்ளைல இருந்தே நம்ம புதுச்சேரி மத்திய அலைவரிசையா இருக்கட்டும், அப்புறமா எஃப்எம் ரெயின்போ ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து பேசிட்டு இருக்கேன். எல்லா ஷோஸ்லயுமே எனக்கு லைவ் ஷோஸ் அப்படின்னா பாண்டியில நான் கண்டிப்பா எப்படி டைம் மேக் பண்ணியாவது பேசிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஷோஸ் அப்படிங்கறது இருக்குமே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்டு ஹலோ டாக்டர் அந்த ஷோ வந்து மருத்துவர்கள் நமக்கு எது உடலுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை பத்தின ஆலோசனை சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பாடல் மனம் விரும்புதே அது ஈவினிங் டைம்ல கேட்கலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆண்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஷோ இருக்கு, ஹலோ தோழா, அந்த ஷோல நம்மளுடைய கருத்துக்கள் அப்படிங்கறத சொல்லலாம். எல்லாத்தோட அந்த கெட் செட் கோ, அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் கேம் ஷோஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நாள் ஜிகேல போவாங்க, இன்னொரு நாள் வந்து தொழில் ஆராய்ச்சி நிறுவனங்கள போவாங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க பெருங்கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம் ரெயின்போல இந்த மியூசிக் எக்ஸ்பிரஸ்ல 5 to 6 லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இளைஞர்கள் எல்லாமே அந்த 7 to 8 அப்போ ஸ்லாட் இருக்கும், 5 to 6 7 to 8 அப்ப வந்து இளைஞர்கள் எல்லாம் தாராளமா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க.
0: அதாவது ஆல் இந்தியா ரேடியோ பாத்தீங்க அப்படின்னா யாரையுமே விட்டு வைக்கல இல்லைங்களா, சின்ன குழந்தைங்க தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமான சிறப்பு நிகழ்ச்சிகளை வெரைட்டியா கொடுத்துக்கிட்டு இருக்கும்.
1: ஆமா, அது மட்டும் இல்ல மேம், அந்த டைம் கட்டத நம்ம

0: பாடல்கள் அப்படிங்கறது போடுறது எனக்கு பிடிக்குமே. உதாரணத்துக்கு காலையிலனா நியூ சாங்ஸ் போடுறது, அப்புறமா ஈவினிங் டைம் 4 o'clock அப்படின்னா என்ன சொல்றது அடி பாடல்களாக போடுறது, இரவு நேரங்கள்ல இந்த 90s அப்புறமா பழைய பாடல்கள் போடுறது அதெல்லாம் பிடிக்கும். எல்லாத்தோட இப்ப நம்ம எஃப்எம் ரெயின்போ போய் பாடிருக்கிற நிகழ்ச்சியில அந்த மாற்றம் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க மேம். அந்த கட் கேமரா ரோலிங் ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா இங்குள்ள இருக்கக்கூடிய அந்த நடிப்பு திறன் அப்படிங்கறத வெளிக்கொண்டு வந்து எங்களையும் நடிகர்களாக்கி எங்களை நடிக்க வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது கொடுக்குறாங்க. நிறைவு ஒண்ணு சொல்லணும்னா மத்திய அலைவரிசையிலயும் சரி எஃப்எம் ரெயின்போலயும் சரி பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சிகள் அப்படிங்கறது மக்களுக்கு கவரும் வண்ணம் இருக்கு. அந்த மக்களுக்கு பிடித்த பாடல்கள் மக்களுடைய பல்ஸ தெரிஞ்சு வச்சுட்டு ஆர்டிஸ்ட் எங்களோட இன்டராக்ட் பண்ற விதம், நீங்க போடக்கூடிய அந்த பாடல்களினுடைய விதம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த பாண்டிச்சேரி இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா சொல்லுவாங்களே நான் ரேடியோடயே வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகிறச்சு, ஸ்கூல்ல படிக்கும் போது என்டர் ஆனேன், நம்ம காலேஜ் போகும்போதும் பயணிச்சேன், இப்ப ஒர்க்குக்கும் வந்திருக்கேன், அப்புறம் பயணிச்சிருக்கேன், என்னுடைய என்ன சொல்றது வயதான காலங்கள்லயும் அப்படியே பயணிப்பேன். அப்போ 90 years ஆஃப் ரேடியோ அப்படிங்கும் பொழுது எவ்வளவு மாற்றங்கள் அப்படிங்கறது இருக்கு. ஆனா அல்டிமேட் மாற்றம் என்னன்னா மேம், பட்டார வானொலியாக இருந்தது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நியூஸ் ஆர் அண்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு செயலி மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் பொழுது எந்த நேரத்திலயுமே தெள்ள தெளிவாக நாங்க கேட்டுட்டு பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சுவாரஸ்யமாக இருக்கு.
1: நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, எங்களுக்கு மறந்த செய்திகளை கூட பல தகவல்களை வந்து எங்களோட இப்ப வந்து நீங்க சொல்லிட்டீங்க. சோ நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி நன்றி சந்திரசேகர் சார்.
0: தேங்க்யூ மேம், பை.
1: ஸோ சந்திரசேகர் சார் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நிறைய தகவல்களை, அதாவது என்னெல்லாம் அவர் கேட்டாரு சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய தகவல்களை நம்மளோட வந்து பகிர்ந்துகிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த சேனலில் நீங்கள் சொல்லலாம், அதாவது எஃப்எம் ரெயின்போவில் வந்து கால் பண்ணி சொல்லலாம். 2275-2230 அப்படின்ற இந்த எண்ணில். ஸோ நம்ம ஷோவில் இன்னொரு காலர் வராரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: பிற்பகல் வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கலையரசு நல்லாப்பாளையம்.
1: ஓகே கலையரசு சார் சொல்லுங்க.
2: 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க, எல்லோருக்கும் நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்க என்று.
1: ஓகே 100 ஆண்டு காலம் போதுமா, பத்தாதே, எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வளரணுமே.
2: வானொலிக்கு வந்து 100 ஆண்டு இல்ல, வானொலிக்கு மறைவே கிடையாது, பல தலைமுறை கடந்தும் வானொலிக்கு வாழ்ந்துட்டே இருக்குங்கிறத தாண்டி நம்ம பண்பலை 102.8 தொடக்க விழா நிகழ்ச்சியில வந்து நான்
1: பங்கெடுத்துக்கிட்டேன்.
2: சாயந்திரம் 6 மணிக்கு மங்கள இயக்கு இசை நம்ம வானொலியில ஒளிபரப்பாகிற போது அந்த ஒளிபரப்பு அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஒளிபரப்பு பண்ணாங்க.
1: ஓகே
2: அந்த வானொலியில அந்த தொடக்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்களுடைய கருத்துக்கள் செய்திகள்லாம் எனக்கு கேட்கற ஒரு வாய்ப்பு எனக்கு அரிதா அப்ப கிடைச்சது.
1: ஓகேங்க சார்.
2: 20 எந்த ஒரு வானொலி தொடக்க விழாவிலும் பங்கெடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போன காலகட்டத்துல இந்த வாய்ப்பு நான் அப்ப பயன்படுத்திக்கிட்டேன். அது பிற்பாடு வானொலியில பேசுறது பாடல் கேட்கறது இதெல்லாம் நான் வானொலியில தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு வானொலி கேட்கிற வாய்ப்பு கிடைக்காதா, பேசுற வாய்ப்பு கிடைக்காதா, பாட்டு கேட்கிற ஒரு வாய்ப்பு இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு கடந்து போயிட்டே இருக்கிற காலகட்டத்துல பண்பலை 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில வந்து ஒரு பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கொடுத்திருந்தாங்க. அது காலையில 10 மணில இருந்து 11 மணி வரையிலும் நேயர் விருப்பம் கொடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில நான் வந்து அறிமுகமாக்கி காலையில 10:40 எல்லாம் எங்களுடைய அறிவிப்பாளர் ஆனந்தி கிட்டதான் நான் பங்கெடுத்து
1: அறிமுகமானேன்.
2: அன்னைக்கு 4ஆம் ஆண்டு பிறந்தநாள்ல இருந்து தொடங்கின இந்த வானொலி பயணம்
1: இன்னைக்கு
2: வானொலி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 16-13 பிறந்தநாளை தாண்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் எனக்கான வானொலி பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு.
1: ஓகேங்க சார், ஓகே. மென்மேலும் உங்களுடைய பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றிங்க சார்.
2: வானொலி தொடர்ந்து பயணிச்சோம் அம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: பாடல போடாம இது மாதிரி கருத்துக்களை கொடுக்க குறைவான நேரம்.
1: நன்றி நன்றிங்க சார். நிறைய பேருடைய கருத்துக்களை கேட்க வேண்டியிருக்கிறதுனால நேரமும் கம்மியா இருக்கிறதுனால நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க சார்.
2: நன்றி.
1: சோ நேயர்களே, நீங்களும்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

அகில இந்திய வானொலியினுடைய 90வது ஆண்டு நிறைவை ஒட்டி ஸோ இன்னைக்கு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் பங்கேற்றவங்களுடைய மேலான கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க இருக்கு, நீங்களும்

உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் எஃப்எம் ரெயின்போவில் சொல்லலாம். 2275-2330 என்ற இந்த எண்களில். ஸோ அகில இந்திய வானொலி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிறைய பேருக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இளைஞர்கள் முன்னெடுப்பு, இளைஞர்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள், நிறைய செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் நிறைய நிறைய காலை நேரங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அரசு சார்ந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதில் வானொலியினுடைய பங்கு அளப்பரியது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேருடைய நினைவுகள் இந்த வானொலியில் இணைஞ்சிருக்கும். நிச்சயமாக வந்து நிறைய நேயர்கள் சொன்ன மாதிரி, நான் குழந்தையில ஆரம்பித்த என்னுடைய வானொலி பயணம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செய்திகள், இந்த செய்தியை மணி, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய ஒரு இதுனா சேனல்னா நம்மளுடைய அகில இந்திய வானொலியை மட்டுமே சொல்லலாம். ஸோ நிமிஷத்துக்கு ஒருத்தர் நியூஸ் புல்லட்டின், அதாவது டக்கு டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான தகவல்களையும் செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அகில இந்திய வானொலியின் மூலமாக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த வானொலிக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் எஃப்எம் ரெயின்போவில்.

0: ஸோ என்னுடைய கருத்தை வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழப்படாமலையும் கலா பேசுறேன். நலமா?
0: நலமா இருக்கேன். கலமாம் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் சொல்லலாம்.
1: மேம், முதல்ல வந்து அகில இந்திய வானொலிக்கு 90 அந்த வானொலிக்காக நாங்க பெரிய பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் மேம். நாங்க
0: நன்றி நன்றி.
1: அது இல்லாம, ஆமாங்க மேம், எனக்கு இப்ப 40 ஆயிடுச்சு, ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்டு பழகப்பட்டதான் மேம். நம்ம இங்க ஒரு தகவல், அப்ப ஜாலியா கதை கேட்டு பழகணும், விக்ரமாதித்யன் சார் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோலையும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நாங்க அதுல ஈடுபடுற மாதிரி எல்லாமே நாங்க கருத்துக்கள் சொல்றதோட நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். உண்மையாவே இப்ப எனக்கு ஐபிஎம் நியூஸ் படிக்க முடியல, நியூஸ் கேட்டுக்கிறேன், தகவல் தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாம வந்து எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வந்து கட்சி கேமரா ரோலிங் இருக்கு, மதியத்துல இருக்கு, ஒரு நிகழ்ச்சி நாங்க மிஸ் பண்றது இல்ல மேம். மனம் இருந்தது எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேக்குற அளவுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆச்சரிய கூட ஒரு நாளைக்கு வரீங்க, ஒரு நாளைக்கு லீவ் எடுத்து வேலை ஏதோ ஒரு விஷயம் மாத்தி மாத்தி போறாங்கன்னா நேயர் எங்களுக்கு, எங்களுக்கு அதுதான் உலகம், அதான் எங்க ஃப்ரெண்டு, அது எல்லாமே எங்க லவர் கூட சொல்லிங்களா, அந்த அளவுக்கு லவ் பண்றோம் நாங்க.
0: நிஜமாதான்
1: சொல்றேன், எங்களுடைய அந்த உங்களுடைய பணி இன்னும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம்.
0: ஓகே கலா மேம், நன்றி நன்றி
1: நன்றி மேம். எனக்கு ஆனா மிஸ் பண்ண முடியல மேம், எதனா ஒரு நாளைக்கு லைட்டா வரலாம், ஐயோ என்னடாச்சு, திருப்பி திருப்பி வச்சு போன்லயே எஃப்எம் கேட்டுன்னே
0: இருப்பேன் மேம். நான் எப்பவுமே தொடர்ந்து உங்களுடைய வானொலி பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருங்க, சரிங்களா? நன்றி மேம், வாழ்த்துக்கள் மேம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான

0: கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்யானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்யானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்யானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்கு வங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ

0: சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: அடித்து பிடித்துக் கொண்டு கூட்டம் உள்ளே அடைபடுகிறது. ஆனால் இன்னும் மக்கள் சாரி சாரியாக வருவது குறைவில்லை. அடுத்து ஆட்டத்துக்கு காத்து நிற்கின்றனர். தேநீர் கடை நாயருக்கு வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கிறது. அப்போது டிக்கெட் கொடுக்கும் குடிசையிலிருந்து தங்கவேலு வருகிறான். சில்கு சட்டை என்ன, கை கடிகாரம் என்ன, டால் வீசும் மோதிரம் என்ன, கருவேப்பிலை குச்சி போலிருந்த பயல் எப்படி ஆகிவிட்டான். அட, வேல்சாமி மாமாவா? ஏன் இங்கே நிற்கிறீங்க? எப்போ வந்தாப்பில மாமா? முந்தானாதான் நாயகியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டே அப்பாடி, இந்த ஊர் எப்படி ஆயிட்டது? சினிமா கொட்டாயில் துட்டு சேர்ந்து போல் இருக்குது. பரவாயில்ல, படம் பார்க்குறீங்களா மாமா? நல்லாயிருக்குமா? கூட்டம் பார்த்தீங்கல்ல, மொத்த ஜனமும் அவன் படம் பேச்சு பாட்டுன்னா மயங்கி போகுது. போய் பாருங்க. தங்கவேலு அவரை உள்ளே அழைத்து செல்கிறான். ஒரு பையன் டிக்கெட் அறையிலிருந்து மடக்கு நாற்காலியை கொண்டு வந்து உள்ளே போடுகிறான். வேல்சாமிக்கு பெருமையாக இருக்கிறது. மரியாதை தெரிந்த பையன் என்று நினைத்து கொள்கிறார். திரையிலே மிக பழைய செய்தி படத்தை காட்டுகிறார்கள். நேருவும் அவர் மகளும் இந்தோனேஷியாவுக்கு விஜயம் செய்த படம். அந்த வடிவை பார்க்கும்போது அந்த எளிய கிராமத்து மனிதர் மெய்மறந்து போகிறார். என்ன கம்பீரம், என்ன கனிவு, பால் வடியும் எளிமை, சிரிப்புக்கு உலகையே கொள்ளை கொள்ளும் கவர்ச்சி. செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் ரோஜா செண்டுகளை வீசுகிறார்கள், மலர் மாறி பொழிகிறார்கள். லட்சோப லட்சமாய் மக்கள். எங்கோ வடநாட்டு குலத்தில் பிறந்தவர் என்றா தோன்றுகிறது? ஆதிக்கம் செய்ய வந்த ஆரியர் என்றோ தோன்றுகிறது. நேரு என்றால் இந்தியா, இந்தியா அவர் பிறந்த மண். கோடானு கோடி மக்களின் வெவ்வேறு தன்மைகளை ஒன்று சேர்க்கும்

ஒரு சக்தி, ஒரு அழகு வடிவம், ஒரு வசீகரப் புன்னகை, ஒரு மந்திரக் குரல். அவர் கங்கைக்கரையை பார்த்ததில்லை. ஆனால் இரு கரை பெருக வரும் காவிரியே சூருட்டி வளர்த்த அன்னை கங்கையம்மன் பூசை என்று அவளைத்தான் கும்பிடுவார்கள். அவள் ஊழித்தாயாக தாண்டவம் ஆடினாலும் எல்லையற்ற கருணை அவளுடைய வடிவம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் பிறந்த பொம்மசமுத்திரம் கிராமம் இன்று இல்லை. மேட்டூர் அணை கட்டிய போது காவிரி அந்த கிராமத்தை நிரந்தரமாக தனதாக்கிக் கொண்டாள். ஆனால் என்ன, மக்களுக்கு அவள் பெரு நிதியங்களை வாரி வழங்குகிறாளே. ஒளி வெள்ளங்களாய் விளக்குகள், பக்கத்துக்கு பக்கம் தொழிற்சாலைகள், நாளெல்லாம் மாக்கலை குடைந்து இரண்டு கற்சட்டிகளாக செய்து கொண்டு போய் வீடுகளில் கொடுத்தால் நாலணா கிடைக்கும். இரண்டு மரக்கால் கொராளி கிடைக்கும். அதை ஏழு தடவை குற்றி புடைத்து சோறாக்கிய பெண்களுக்கு என்ன சுகம் இருந்தது? அவர் பிறந்த கிராமம் அழிந்து விடவில்லை, அது கொழிக்கிறது. அதன் உயிர்த்தன்மை நாடு முழுவதும் பூந்துளிகளாய் பரவி அதன் புகழ் பரப்புகிறது. அதன் ஒளி இங்கும் இருக்கிறது. இந்த கொட்டகையில் நேருவின்

0: இரண்டு மரக்கால் கொராளி கிடைக்கும். அதை 7 தடவை குற்றி புடைத்து சோறாக்கிய பெண்களுக்கு என்ன சுகம் இருந்தது? அவர் பிறந்த கிராமம் அழிந்து விடவில்லை, அது கொழிக்கிறது. அதன் உயிர்த்தன்மை நாடு முழுவதும் பூந்துளிகளாய் பரவி அதன் புகழ் பரப்புகிறது. அதன் ஒளி இங்கும் இருக்கிறது. இந்த கொட்டகையில் நேருவின் பால்வடியும் முகத்தை பார்க்கிறார். பெரிய பூச்சண்டை காட்டி நேருவின் இந்தோனேஷிய விஜயத்தை திரையில் நிறைவு செய்கின்றனர். வேல்சாமி பெருமூச்சு விடுகையில் பாட்டுடன் இசைக்கருவிகளும் செவிகளை துளைக்க மேகநாட்டு இளவரசி படம் தொடங்குகிறது. இளம்பருதி பிக்சர்ஸாரின் மேகநாட்டு இளவரசி. அரை கச்சும் முகமூடியும் கையில் வாளுமாக ஒரு கொள்ளைக்காரன் குதிரையில் பாய்ந்து பறக்கிறான். கொட்டகை அதிர கைகொட்டல். பருத்த தனங்கள் எடுப்பாக தெரிய கச்சணிந்த இடை தெரிய அரைக்கட்டு உடையுடன் மேகக்கூந்தல் சிங்காரி ஒருத்தி பருத்த தோள்களை குலுக்கி கண்களை சுழற்றி நெளித்து கொண்டு பணிப்பெண்கள் பலர் சூழ கோவிலுக்கு வருகிறாள். கோயிலில் ஒரு தொந்தி தெரிய பஞ்சகச்சம் உடுத்தி நெற்றியிலும் கைகளிலும் மார்பிலும் பட்டை பட்டையாக திருநீர் அணிந்திருக்கிறார். அவர் கோவிலுக்கு வந்த பெண்ணை தகாத நோக்குடன் பார்க்க அவள் மருண்ட மான் போல் கண்களை காட்டி உடலை நெளித்து ஓட முடியாமல் சிக்கிக் கொண்டார்போல் அபயக்குரல் கொடுக்கையில் அந்த கொள்ளைக்கார குதிரை வீரன் தும் என்று அங்கே குதிக்கையில் கொட்டகையில் ஒரே ஆரவாரம், சீழ்கை ஒலி. உடனே அந்த வீரன் கல்லுச்சாமியின் காவலனாக நடித்து கண்ணீரை வலைவீச காத்திருக்கும் கயவர்களை பற்றி ஒரு காரசாரமான சொற்பொழிவை அடுக்குமொழியில் பொழிகின்றான். மக்கள் அந்த சொற்பொழிவை கைத்தட்டி ஆரவாரம் செய்து ரசிக்கின்றனர். பிறகு அந்த பெண்ணும் கள்ளனும் தோட்டத்தில் காதல் புரிகின்றனர். தனித்தனியாக முகத்தோடு முகம் உடலோடு உடன் பல கோணங்களிலும் இணைந்த க்ளோஸ்அப் காட்சிகளுடன் இரு குரலிசை வழங்குகின்றன. வசந்தம் வந்தது ஏனோ இங்கே கன்னித்தேனே, வண்டார் வந்து மலரை முகர்ந்ததால் சின்னராசா, உய் உய் என்ற சீழ்கை ஒலிகள், கைத்தாளங்கள், கால் தாளங்கள். வேல்சாமி ஏதேனும் சாமி படம் என்றால் தவறாமற் செல்வார். அந்த காலத்தில் பக்த குச்சேலர், கந்தலீலா, பட்டினத்தார், சக்கரதாரி போன்ற படங்களை அவர் ரசித்து பார்த்திருக்கிறார். வேமன படம் பார்த்துவிட்டு வந்து அழுதியிருக்கிறார். இதெல்லாம் சினிமாவா? சை! வேல்சாமி எழுந்து வெளியே வருகிறார். என்னமாமா, படம் பிடிக்கலையா? தங்கவேலு பணத்தை எண்ணி தோற்பைக்குள் வைத்து கொண்டிருக்கிறான். நான் வாரேன் தம்பி. செய்யுங்க மாமா. தேநீர் கடையில் ஒரு தேநீர் அருந்தலாம் என்று நடக்கிறார். இரண்டாவது ஆட்டத்துக்கு மூளை முடுக்குகளிலிருந்து மக்களை கொண்டு வந்து கொட்டிவிட்டு பஸ் ஒன்று நிற்கிறது. பொதுக்கூட்டம் இன்னமும் முடியவில்லை போலும். பேச்சொலி தெளிவில்லாமல் விழுகிறது. தேநீர் கடை என்று வெளிக்கு தெரிந்தாலும் அது தேநீர் கடை மட்டும்தானா என்று வேல்சாமிக்கு ஐயம் தோன்றுகிறது. தெருவில் ஒளி பொழியும் விளக்குக்கு எட்டாத ஓரமாய் 20ஓ 15ஓ மஞ்சளாய் அழுது வடியும் விளக்கொலியில் கம்பி நாற்காலியில் ஒருவன் கலங்கிய விழிகளும் பெரிய மீசையுமாக வீட்டிருக்கிறான். அவன் கையில் ஒரு காலி கிளாஸ் இருக்கிறது. இன்னொருவன் தேநீருக்காக காத்திருக்கிறான் போலிருக்கிறது. கருப்பு பனியன் போட்ட பையன் பீஸ் கிழிப்பது போல அரை தம்ளர் தேநீரை ஆற்றுகின்றான். முடியில் பூரான் புகுந்தால் தெரியாத அடர்த்தி. அப்போது கட்டம் போட்ட கைலியுடன் கட்டை தொண்டையில் ஒரு சாயாவுக்கு ஆர்டர் கொடுத்து கொண்டு ஒருவன் வந்து நிற்கிறான். பொதுக்கூட்டத்துக்கு போகலையா அண்ணாச்சி என்று அவன் கட்டை குரலில் கேட்கையில் மீசைக்காரன் அடித்தொண்டையிலிருந்து கனைக்கிறான். அது உருமலை போலிருக்கிறது. பொண்ணு யாரு தெரியுதாரா? நீங்க சொன்ன அதே வகைதான் அண்ணாச்சி. அண்ணாச்சி மீசையை முறுக்கிக் கொள்கிறான். சிங்கம் உட்கார்ந்த இடத்தில் இந்த நரிப்பசங்க உட்காருவாங்களா? தள்ளாடிய காளை மாடுன்னு அந்த நேத்து பொண்ணு கிண்டல் பண்ணுது அண்ணாச்சி. அந்த பொட்டைக்குட்டியை அலாக்காக தூக்கி எந்திடணும். அந்த ஐயனை எந்திரிக்க விட்டாம அடிக்கணும். வேல்சாமிக்கு நெஞ்சில் முள் குத்துவது போல் இருக்கிறது. இது எதிர்கட்சி வினையா அல்லது கொழுத்து போன குண்டர்களின் தனிச்செயலா? யோ, யாரை அங்கே நிற்கிறது என்று நிழலோடு நிற்கும் வேல்சாமியை நோக்கி பையன் கூவுகிறான். ஒரு சிங்கிள் கேட்டேன், ஏன் அங்கிட்டு இருட்டில் போய் நிற்கிற என்று அதட்டிவிட்டு அவன் தலையை உள்ளே இழுத்துக்கொள்கிறான். வேல்சாமி கடையின் முன் வந்து நிற்கிறார். விரைந்துயரும் விசையை அமுக்கிவிட்ட பின்பு நடுவில் நிறுத்துவதற்கு இல்லை. ஏதோ ஒரு விசை புகுந்து அவளுடைய வாழ்வு சக்கரத்தை இயக்குவதாக மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. சூறாவளி சுற்றுப்பிரயாணம். கூட்டுக்கொடிகள் பறக்கும் கார்களில் பூமாலைகள் துவைப்படுவது போல் கற்களும் ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து விழுகின்றன. போலீஸ் கெடுபிடி செய்யும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஆகாஷ்வாணி இன்று தனது 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. 1936 June 8 அன்று இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலி நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்று 591 நிலையங்களை இயக்கி வரும் ஆகாஷ்வாணி இந்தியாவின் 98% மக்களை சென்றடைகிறது. மேலும் 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளிலும் வெளிநாட்டு சேவை பிரிவின் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலும் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நீட் யுஜி தேர்வு மறுத்தேர்வுக்கான தேர்வு மையங்களுக்கான நகர அறிவிப்பு சீட்டை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. இந்த மறுதேர்வு இந்தியா முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் மதியம் 2 முதல் மாலை 5:15 வரை பேனா மற்றும் காகித முறையில் நடத்தப்படும் என்றும், தேர்வு மற்றும் நுழைவுச்சீட்டு தொடர்பான விவரங்கள் பின்பு வெளியிடப்படும் என்றும் இந்த முகமை தெரிவித்துள்ளது. எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவுக்கான வடக்கு மண்டல மாநாட்டை மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தால் வாடிக்கையாளரின் KOC செயல்முறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும், 24 மணி நேரத்திற்குள் சிம் கார்டு சேவை முடக்கப்படும் என்று BSNL பெயரில் பரப்பப்பட்ட செய்தியை அரசு மறுத்துள்ளது. சிம் கார்டு தொடர்பான எந்த அறிவிப்பையும் BSNL வெளியிடவில்லை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்கள் தனிப்பட்ட வங்கி விவரங்களை யாருடனும் பகிர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஃபிளாவியோ குளோபியை வீழ்த்தி ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க வெயிட்டிங்ல இருப்பீங்க. சோ நிறைய சமையல் குறிப்புகளோடும் நிறைய சமையல் அதாவது என்ன மாதிரியான

விஷயங்கள்லாம் சமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸோடும் நான் ரெடியா இருக்கேங்க. ஸோ சம்மர் அதாவது முடிஞ்ச அதாவது சம்மரும் போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேரண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக்லி இந்த 6 டேஸ்க்குமே வந்து பிளான் போட்டு வச்சுக்கணும்ப்பா. என்னென்ன நாளைக்கு என்னென்ன பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கணும் அப்படின்ற போராட்டம் பெற்றவர்களுக்கும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ என்ன லஞ்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் அம்மா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே அப்படின்ற போராட்டமும் ரெண்டு பேர் மத்தியிலையுமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சமையலாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சமையலை தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்காக நிறைய சமையல் குறிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே FM Rainbow புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதியே.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஹாய் ஸ்நேகிதியில் இன்னைக்கு குக்கரி ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா சமையல், அதாவது இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற முதல் குறிப்பு அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு தாங்க சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு 4-6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி முட்டை 1, பால் 1/2 கப், சர்க்கரை வந்து தேவையான அளவு, அதாவது நீங்கள் ஒரு 6-7 8 ஸ்லைஸ் பிரெட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெனிலா எசன்ஸ் வந்து தேவையான அளவு. ஸோ இது செய்யறதுக்கு வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நெய் எடுத்துக்கலாம். ஸோ தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த கலவை தயார் செய்யணும். எப்படின்னா முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும், அதே மாதிரி பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பால் இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்க்கணும், வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ நமக்கு தேவையான அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது அத்தனையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு பிரெட் துண்டுகளை எடுத்து அதில் நினச்சி ஒரு தோசை கல்லை வச்சு அதில் தேவையான அளவுக்கு வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு 2-2 ஸ்லைஸ் பிரெட்டாக வந்து நீங்கள் தோசை கல்லில் போட்டு நல்லா 1 பக்கம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா 1 பக்கம் திருப்பி போட்டு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்து குழந்தைங்க கிட்ட கொடுக்கலாம். ஸோ இன்னும் குழந்தைங்களுக்கு இனிப்பாக ஆக்கணும் அது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அதுக்கு மேலே தேன் அப்படி இல்லை அப்படின்னா சாக்லேட் சிரப் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க காலையில் கொஞ்சம் டேஸ்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ இன்னும் நிறைய சமையல் குறிப்புகள் வந்து உங்களுக்காக ரெடியாக இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியே.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: ஒரு மணி 16:52 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியில இன்னைக்கு குக்கரி ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கான அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான நுங்கு ஜூஸ். ஆமாங்க, கோடை காலத்துல உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மிக சிறந்த மற்றும் ஆரோக்கியமான பானமா இந்த நுங்கு ஜூஸ் சொல்லலாம். சோ இதை எளிமையான முறையில வீட்டுல எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதுதான் பார்க்க போறோம். சோ இந்த நுங்கு ஜூஸ் செய்யணும் அப்படின்னா இதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நுங்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நுங்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இலசா இருக்கக்கூடிய நொங்கா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நொங்க வந்து தோல் நீக்கிடணும். அதற்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இளநீர் வந்து ஒரு 1 to 2 இளநீர் வந்து நீங்க எடுத்துக்கலாம், ஒரு கப் அளவுக்கு. அதே மாதிரி காய்ச்சின பால் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். சோ எனக்கு காய்ச்சின பால் பிடிக்காதுங்க, பால் ஸ்மெல் பிடிக்காது, நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க சோ இதுக்கு வந்து ஆப்ஷனா வந்து தேங்காய் பாலுமே எடுத்துக்கலாம். சோ திக்கா இருக்க மாதிரி 1 cup தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை, அதாவது ஒரு 10 tablespoons அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். சோ சர்க்கரை விருப்பம் இல்ல, அதையும் வந்து நான் ஹெல்த்தியா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிகை, அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா. சோ ஐஸ் கட்டி வந்து தேவையான அளவு எடுத்துக்கணும். சோ இதற்கான செய்முறை பாத்தீங்க அப்படின்னா, நொங்கு மேல இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தோலை வந்து நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கலாம். இல்ல மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு வந்து நீங்க ஒரு பல்ஸ் மோட்ல கொடுத்து வந்து

நொங்கு வந்து ரெடியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா திக்காக வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை, நொங்கு, அதே மாதிரி இந்த தேங்காய் பால், இந்த இளநீர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காய் தூள் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சிட்டிகை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1 hour இல்லை 2 hour கழித்து ஒரு 11 o'clock குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ இதமாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் நேரத்துக்கு இந்த நொங்கு ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிச்சயமாக வந்து இன்னைக்கு நொங்கு எல்லாரும் வாங்கி ட்ரை பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வருது, கேளுங்கள்.

1:15 ஆயாச்சு. ஹாய் சிநேகிதியில, இன்னைக்கு குக்கரி ஷோல நிறைய ரெசிபிஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் சொல்லிட்டு இருக்கேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஜூஸும் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணக்கூடிய எக் ரைஸ், அதாவது முட்டை சாதம் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு முக்கியமான முதல் பொருள் என்ன அப்படின்னா, அதாவது 2 முட்டை வேணுங்க. வேக வைத்த சாதம் 1 கப், அதாவது நம்ம வீட்டில் இருக்க ரைஸாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட வேக வச்சு 1 கப் எடுத்துக்கலாம். அந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பொல பொலன்னு வெந்திருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி 1 பெரிய சைஸில், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இதற்கான செய்முறை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வானல் வச்சுக்கோங்க. அந்த வானலில் தேவையான அளவு எண்ணெய், அதாவது கிட்டத்தட்ட 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு என்ன வேணாம், நான் நெய் போட்டு செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து வெங்காயத்தை, 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து வதங்கி கொஞ்சம் பொன்னிறமாக ஆனவுடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளியும் வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து அது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இதை வந்து 1/1 சேர்த்து நல்லா கிளறி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்த உடனே நீங்கள் வந்து முட்டை இருக்கு இல்லையா, அந்த 2 முட்டையும் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழையும் போட்டு அந்த முட்டை வந்து ஒட்டி இருக்கக்கூடாது, அதாவது கொஞ்சம் பொல பொலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கிளறப்பவே தெரியும் அது வந்து நல்லா கொஞ்சம் பொல பொலன்னு இருக்குது அப்படின்ற ஸ்டேஜில் இந்த 1 கப் வடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சாதம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த முட்டை இதோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் சாதம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து மதிய நேரத்தில் சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், ஸோ முட்டை கொடுக்குறோமே அது வந்து கவுச்சு ஸ்மெல் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல் இருக்காது. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டையெல்லாம் சேர்க்கறதுனால, மிளகு தூளும் சேர்க்கறதுனால அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கவுச்சு ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தனியாக நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ முட்டை வந்து அதில் 2 சேர்த்துருக்கிறதுனால இதுவே வந்து மெயின் டிஷ்ஷாகவுமே அமைஞ்சிரும். ஸோ இந்த ரெசிபியை நிச்சயமாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாடலுக்கு முன்னாடி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஒரு மணி 1:34 நொடிகள் ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியில, இன்னைக்கு குக்கரி ஷோல நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தெரிஞ்சாச்சு, அதே மாதிரி ஒரு ஜூஸும் சொல்லியாச்சு, மதிய லஞ்சுக்கு ஒரு சூப்பர்வான ரெசிபியும் சொல்லிட்டேன். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா, ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு சூப் கொடுக்கலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ தெரிஞ்சுக்க போறோம் சூப். ஆமா, என்ன சூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் பூசணி சூப் தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இது மஞ்சள் பூசணி அப்படின்னே தெரியாத அளவுக்கு வந்து இந்த சூப் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நம்பர் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, மிளகு தூள் வந்து தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முக்கியமாக இந்த இன்க்ரீடியண்ட்டில் முக்கியமான ஒருத்தவங்களை விட்டாச்சு இல்லைங்களா. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் பூசணி தான். ஸோ ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் இதை ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து இருந்தது, அது வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் தவிர்த்துடலாம். ஸோ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அந்த குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு 4-5 பல் பூண்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பூண்டு பல்லை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ எனக்கு என்ன வேணால் நான் குழந்தைக்கு தான் கொடுக்க போகிறேன், நான் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு கப் அளவு இந்த மஞ்சள் பூசணியை அந்த குக்கர்லேயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வாசனை வரும், இப்போ அந்த டைமில் ஒரு 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும், வெந்துடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது மஞ்சள் பூசணி அப்படின்றதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பார்க்க மேங்கோ ஜூஸ் மாதிரி அவ்வளோ ஒரு எல்லோயிஷாக அழகாக இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண அந்த குக்கர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு தூள் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து ரிச்சாக மாற்றணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்து குழந்தைங்களுக்கு இந்த கான் இருக்கு இல்லைங்களா, அந்த வறுத்த கான், அதை கொஞ்சம் மேலே தூவி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே ஆசையாக இன்ட்ரெஸ்டாக வந்து இந்த சூப்பை குடிப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பும் கூட. நிச்சயமாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியில இன்னைக்கு குக்கரி ஷோ தான். ஸோ நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப் ரெசிபியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, அதுவும் ரொம்பவே ஹெல்தியான ஒரு சூப். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் தாங்க. அதாவது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, எனக்கு சூப் வேணாம், வேற ஏதாவது எனக்கு வந்து ஸ்வீட்டா ஒரு ஸ்நாக் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, ஸோ கடையிலாம் போய் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஹெல்தியாக என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பால் பன் செஞ்சு கொடுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்குங்க அந்த பால் பன். ஸோ இந்த பால் பன் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு கப் திக்கான பால் எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை, அதே மாதிரி ஒரு

அரை கப் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, ஒரு கப் கோதுமை. ஹெல்தியாக செய்யணும் அப்படின்னா கோதுமை எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் இன்னும் எனக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ஒரு கப் வந்து கோதுமைக்கு பதிலாக மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முட்டை கவச்சு எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வந்து ரெஸ்டில் விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டியை வந்து அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதுலேயே கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க. ஸோ இந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அந்த குழி கரண்டியில் எண்ணெயை வந்து பிடிச்சிட்டு அந்த எண்ணெயில் இதை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பால் மாதிரி இந்த பன் வந்து நல்லா உப்பி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எண்ணெயில் விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வந்துடும். உள்ளே பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சொல சொலையாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும், பார்க்கவுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பர்வாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால் பண்ணை இன்றைக்கி. ஓகே, ஸோ இன்னும் சில ரெசிபீஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வருது, கேட்கலாம்.

நொடிகள் ஆயாச்சு. ஹாய் ஸ்னேகிதேவில், இன்னைக்கு குக்கரி ஷோவில் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், ஜூஸு, மதியம் லன்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தொடங்கி எல்லா விஷயங்களையுமே கேட்டுட்டீங்க. நிறைவாக பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம், அதுவும் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சம்பா கோதுமை கிச்சடி தாங்க செய்ய போகிறோம். ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப் சம்பா கோதுமை, அதே மாதிரி வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன், மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, எண்ணெய் அல்லது நெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ நெய்யாக இருந்தது அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் போதும், எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, குக்கரில் எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பட்டை கிராம்பு, ஏலக்காய், இது மூணுத்துலேயுமே ஒன்று ஒன்று சேர்த்து ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து மசிஞ்சது, அதாவது வெந்ததுக்கப்புறமா, வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் மசிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகு தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையுமே 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா தூள் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு காய்கறி, அதாவது கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் ஏதாவது ஒரு காய் எங்கள் வீட்டில் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. ஸோ 1 கப் சம்பா ரவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த சம்பா ரவையும் போட்டு, அதாவது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிக்கிட்டு குக்கரை மூடி 1 விசில் வைங்க. 1 விசில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து 3 நிமிஷம் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா பொல பொலன்னு வந்து உங்களுக்கு இந்த சம்பா கோதுமை கிச்சடி கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு முடிஞ்சுது அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிடுங்க. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதேவில் குக்கரி ஷோவில் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் சொன்ன ரெசிபீஸை நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும் அப்படின்ற நிறைவோட இன்றைய ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டிக்கரன் பபாய்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற?

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 10 ஆயிற்றுக்கு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். காலங்கள் மாறலாம், தலைமுறைகளும் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை வென்று அன்றும் என்றும் நம் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும். அத்தகைய இனிய பாடல்களை கேட்போமா? இது உங்கள் காலத்தை வென்று கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து எல் ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் குரலில்.

தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம்

தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு

தங்க தங்க தண்டிங்க நான் தங்க தங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில பாடல் வருது பாசமலர் திரைப்படத்திலிருந்து, பேபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா குரலில்.

0: அழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குழல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் தோல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில் எழுதிய

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: காலத்தை வென்று காணங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது மரகதம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. வீர திருமுகம் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரலில்.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில இந்த 45 மினிட்ஸ் நல்ல ஓல்டு சாங் எல்லாம் கேட்டு பழைய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சோ இந்த காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துல இருந்து.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜ

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. இன்றைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பெண்களின் ஆரோக்கியம். பெண்களின் ஆரோக்கியம் தான் முக்கியம். ஒரு குடும்பத்துல பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி. ஓகே, பெண்கள் மத்தில அதிகமா காணப்படும் ஆனா பலருக்கும் முழுமையா புரியாத ஒரு உடல்நல பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, தீங்கற்ற கர்ப்பப்பை கட்டிகள், கர்ப்பப்பை நார்க்கட்டிகள் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் அளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் பிரியதர்ஷினி அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம்.
3: பாப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே மேம், இன்னைக்கு நாம வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தீங்கற்ற கர்ப்பப்பை கட்டிகள், அதாவது கர்ப்பப்பை நார்க்கட்டிகள் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பேச போறோம். ஓகே மேம், இப்ப கர்ப்பப்பை நார்க்கட்டிகள் அப்படின்னா என்ன மேம்?
2: கர்ப்பப்பை நார்க்கட்டிகள் அப்படின்னா கர்ப்பப்பையுடைய தசை சுவர் இருக்கும், அதை வந்து யூட்ரைன் வால்னு சொல்லுவோம், அந்த மசில் வால், தசை சுவர். அந்த தசை சுவர்லேருந்து ஏற்படக்கூடிய தீங்கற்ற, அதாவது புற்றுநோய் அற்ற கட்டிகள் தான் வந்து இந்த நார்க்கட்டிகள்ன்றது, கர்ப்பப்பை நார்க்கட்டிகள் அப்படின்றது.
1: ஓகே மேம், இப்ப இந்த நார்க்கட்டிகளுக்கான பொதுவான அறிகுறிகள்லாம் என்ன மேம்?
2: சோ இந்த இது வந்து இந்த கர்ப்பப்பை சுவர் தசை சுவர்ல வர்றதுனால இதனால என்னென்ன அறிகுறி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான பெண்கள்ல அறிகுறியே இல்லாம கூட இது தென்படலாம். அப்படி அறிகுறிகள் இருந்தா அது எந்த மாதிரி இருக்குன்னா, அடிவயிறு பகுதி வலி ஏற்படலாம், அடிவயிறுல பிரஷர் மாதிரி ஒரு கனமான ஒரு உணர்வு ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா வயிற்று பகுதியே ஒரு உப்பசமா. இப்ப இந்த கட்டிகள் வந்து அதோடைய சைஸை பொறுத்தவரை சிம்டம்ஸ் மாறும், நமக்கு அறிகுறிகள் மாறும். அது ரொம்ப பெருசா இருக்கும் போது அது என்னன்னா, வயிற்று பகுதி ரொம்ப உப்பசமா இருக்கிற மாதிரி காணப்படலாம். அண்ட் கர்ப்பப்பைக்கு முன்னாடி நம்ம வந்து யூரினரி பிளாடர் அப்படின்ற சிறுநீரக பை இருக்குது. சோ சிறுநீரக பைய அது பெருசா இருக்கும் போது அது அழுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி அது அழுத்தும் போது அடிக்கடி யூரின் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சிறுநீரகம் இப்பதான் கழிச்சிருக்கேன், இப்ப திரும்ப அதே உணர்வு வருது, கொஞ்ச நேரத்திலே அதே மாதிரி பிளாடர் ஃபில் ஆகி அதை அழுத்தும் போது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற ஃபீல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மாதிரி மலப்பையையும் அதை அழுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. பின்புறம் கர்ப்பப்பைக்கு பின் சுவர்ல உள்ள கட்டி வந்து ரொம்ப பெருசா என்லார்ஜ் ஆகும் போது அது என்னன்னா, மலப்பையை போயிட்டு அழுத்தும். அதே மாதிரி மலப்பையை அழுத்தும் போது மலம் கழிக்கிறதுக்கு சிக்கல் ஏற்படலாம், அதாவது கான்ஸ்டிபேஷன்.

0: நம்ம சொல்றோம்ல, மலச்சிக்கல் ஏற்படுறதுக்காகவும் சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சில பெண்கள் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்றாங்க, கருவுட்றதுக்கு கருத்தரித்தரத்துக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கர்ப்பப்பைய கட்டிகள்னால.
1: ஓகே மேம், இப்ப நீங்க இதுக்கான அறிகுறிகளை சொன்னீங்க இல்லையா, இது வந்து இப்ப எல்லா பெண்களுக்குமே இதான் காமனா இருக்குமா, இல்ல ஒரு ஒரு பெண்களுக்கும் இதுக்கான சிம்டம்ஸ் வந்து டிஃபரன்ஸா இருக்குமா மேம்?
0: அது எந்த மாதிரி கட்டி எந்த இடத்துல கர்ப்பப்பையில எந்த வால்ல இருக்கு அந்த கட்டி, இப்ப வந்து உள் சுவர்ல வந்து அந்த கட்டி போயிட்டு அழுத்திட்டு இருக்குன்னா அதுக்கான சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்கும், இல்ல பின் சுவர்ல வந்து அந்த கட்டி இருக்குன்னா அதுக்கான சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு ஒரு கட்டிக்கு ஏத்த மாதிரி இந்த அறிகுறிகள் மாறலாம். ஒரு சில பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி அறிகுறியே இல்லாம கூட இருக்கும் இது.
1: ஓகே மேம், இப்ப இது வந்து எந்த ஏஜ்ல இருந்து பெண்களுக்கு வந்து அதிகமா வர ஸ்டார்ட் ஆகுது மேம்?
0: ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்வோம், அதாவது 30-50 வயதுக்குட்பட்ட பெண்கள்ல தான் பெரும்பாலான பெண்கள்ல இந்த கட்டிகள் காணப்படும்.
1: ஓகே மேம், இது பெண்களுக்கு எப்படிலாம் வர ஸ்டார்ட் ஆகுது மேம், அதுக்கான இதெல்லாம் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் நமக்கு பாடி வந்து முன்னாடியே இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நம்ம எதை வச்சுக்கிட்டு அதை அலர்ட் ஆகுறது?
0: நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அறிகுறிகள் வச்சு தான் நம்ம அலர்ட் ஆகணும். அண்ட் இது வந்து பெரும்பாலான பெண்களில் ரத்தப்போக்கு, மாதவிடாய் ரத்தப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, அதிகரிக்கிறது. மாதவிடாய் ரத்தப்போக்கு ஏற்கனவே வந்து இப்போ வந்து 3-5 நாள்குள்ள தான் வந்து எனக்கு மாதவிடாய் இருக்கும், ஆனா இப்ப வந்து நீடிச்சு அது 10 நாள் ஆயிருக்கு அப்படின்னாலே அதுவே ஒரு அறிகுறியா இருக்கலாம். சோ மாதவிடாயில ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம், முன்னாடி எனக்கு பெருசா வலியே இருக்காது ஆனா இப்ப எனக்கு மாத்திரை போடுற அளவுக்கு எனக்கு வந்து வலி ஏற்படுது, முன்னாடி வந்து சின்ன சின்ன கட்டி கட்டியா வந்து கிளாட்ஸ் மாதிரி வரும் ஆனா இப்ப வந்து நான் பாஸ் பண்ற கிளாட்ஸ் ரொம்ப பெருசா ஒரு சதை சதையா எப்படி அபார்ஷன் ஆகும் போது எப்படி பாஸ் பண்றனோ அந்த மாதிரி பாஸ் பண்றேன். இந்த மாதிரி உணர்வெல்லாம் வந்து புதுசா ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வந்து இந்த மாதவிடாய் சம்பந்தமா வருதுனாலே நம்ம கொஞ்சம் அலர்ட்டா வந்து பாத்துக்கிறது பெட்டர், பரிசோதிச்சுக்கிறது.
1: ஓகே மேம், இப்ப வந்து 3-5 days இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா பாக்கணும்னு சொன்னீங்க, அதே வந்து அந்த 3 days விட கம்மியா இருந்துச்சு, இப்ப வந்து 1-1.5 days எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும், அவங்க இருந்தாலும் அப்படி இருந்தாலுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணணுமா மேம்?
0: யூஸ்வலா வந்து இதனால இது இந்த நார்கட்டினால வந்து மென்ஸ்ட்ரல் ஃபுளோ கம்மி ஆகாது. மென்ஸ்ட்ரல் ஃபுளோ கம்மி ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், பட் அதுக்கான ரீசன்ஸ் வேற இருக்கா, மென்ஸ்ட்ரல் ஃப்ளோல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தாலுமே கம்மியானாலுமே ஒரு வாட்டி பரிசோதிச்சுக்கிறது தான் நல்லது. அது ஏதாவது நீர்க்கட்டி இதுன்னு சொல்லுவோம், PCOS அப்படின்னு சொல்லுவோம், ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அது ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா இந்த பீரியட்ஸ்லாம் கம்மியாகி அந்த மாதிரி தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா கர்ப்பப்பை உள் சுவர்ல அடெஷன்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா மாதவிடாய் கம்மியா இருக்கும். ஸோ மாதவிடாய் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம் தான், அதுவே ரொம்ப ரத்தப்போக்கு ஜாஸ்தியா இருந்தா வந்து பரிசோதிச்சுக்கணும்.
1: ஓகே, அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து 3-5 days விட அதிகமானாலும் நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், ஃப்ளோ வந்து கம்மியானாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். அப்படின்னா நம்மளோட சைக்கிளில் எந்த சேஞ்சஸ் இருந்தாலுமே நம்ம உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஓகே மேம், இப்போ இந்த நார்கட்டிகள் உருவாகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன மேம்?
0: ஸோ நார்கட்டிகள் உருவாகிறதுக்கான காரணம் இதுதான் ஸ்பெசிஃபிக்கான்றது இப்போ வரைக்குமே வந்து நம்ம ரிசர்ச்ல முதற்கொண்டு கண்டுபிடிக்கல. ஆனால் பெரும்பாலான நார்கட்டிகள் எதனால வருதுன்னா மகளிர் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம், நம்ம சுரக்கிறது ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்னு ரெண்டு ஹார்மோன் வந்து சுரக்கும், அந்த ஹார்மோன்ஸ்னாலதான் வந்து இந்த நார்கட்டி வருது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு சில பேர்ல சீரா சுரக்கிறது இல்லை, இம்பேலன்ஸ் வருது. ஸோ அந்த இம்பேலன்ஸ் தான் முக்கிய காரணமா இருக்கு இந்த நார்கட்டிகள் வர்றதுக்கு.
1: ஓகே மேம், இப்போ அதுக்காக நம்ம ஏதாவது ஃபுட் ஏதாவது எடுத்துக்கலாமா மேம்?
0: இப்போ நார்கட்டினா இது நார்கட்டின்றது வந்து இதுதான் ரீசன் நம்ம சொல்ல முடியாது நான் சொல்லிட்டேன். சோ அதுக்கான ஃபுட் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் காய்கறி பழங்கள், இது மூலமா இது எடுத்துக்கிறது மூலமா நம்ம வந்து இந்த நார்கட்டியோட அபாயம் வந்து குறையுது, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மி ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஆனா இதே வந்து இது சிவப்பு இறைச்சின்னு சொல்லக்கூடிய ரெட் மீட், அதாவது போர்க் அந்த பன்னி பன்றிகள் அப்படி இல்லைனா வந்து மட்டன் சாப்பிடுறது, இந்த மாதிரி ரெட் மீட் பீஃப் சாப்பிடுறது, ஓகே இந்த மாடு கறி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த அபாயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது.
1: ஓகே, அப்பனா ரெட் மீட் சாப்பிறவங்களுக்கு இதோட இது வந்து அதிகமா இருக்கு,
0: ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா எல்லா ரெட் மீட் சாப்பிறவங்களுக்கு கண்டிப்பா வருமா அப்படின்றது சொல்ல முடியாது. பட் ஆல்ரெடி ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு, இப்ப ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியா இம்பாலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது எடுக்கும் போது இன்னும் அதோட ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி ஆயிடுது.
1: ஓகே மேம், இது பரம்பரை பரம்பரையா வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்?
0: ஆமா, இது வந்து அந்த மரபியல் ரீதியா வந்து ஜெனட்டிக் இன்ஃபுளுன்ஸ் டெஃபினட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிகிரி

0: ரிலேட்டிவ்ஸ் எனப்படக்கூடிய அம்மாவோ இல்லை வந்து சகோதரிகளுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய ரிஸ்க் தாக்கம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கு, அபாயம் ஜாஸ்தியாக இருக்கு.
1: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கருப்பை கட்டிகள், கருப்பை நார்கட்டிகள் அப்படின்னா என்ன என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் பிரியதர்ஷினி அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்ப அடி வயிற்றுல வலி ஏற்படுதுன்னு சொல்றாங்கல்ல மேம், இப்ப பீரியட்ஸ் டைம்னா கூட அடி வயிற்றுல வலி ஏற்படுதுன்னு சொல்றாங்க, சோ அதுக்கும் நார்கட்டிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா மேம்?
1: ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து அடிவயிறு வலின்றது நிறைய பேருக்கு காமனாகவே இருக்கும்.
0: ஓகே,
1: அது இருந்தாலே வந்து நார் கட்டிகள் இருக்குது இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது முதல்ல ஃபஸ்ட் டே தான் இருக்கும். அது ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக வலி குறைஞ்சி அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோர்த் டேலலாம் வலியே இருக்காது. ஆனால் இந்த நார்கட்டியோ இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு அந்த வலின்றது எப்படி இருக்கும்னா, பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து வலி ஸ்டார்ட் ஆகிடும். பீரியட்ஸ் ஃபுல்லாகவுமே வலி இருக்கும், பீரியட்ஸ் நின்னாலுமே கொஞ்ச நாள் வலி இருந்து அதுக்கப்புறம் சரியாகும். ஸோ இது பேர் நம்ம ட்ரிப்பிள் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். முன்னாடியும் வரும், அது பீரியட்ஸ் டைம்லேயும் வரும், அண்ட் பீரியட்ஸ் நின்று கொஞ்ச நாள்லையும் இருக்கும்ன்றது இந்த மாதிரி வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வலி வந்து நார்கட்டிகள்னால நிறைய பேருக்கு காணப்படுதுதான். ஏன்னா அது உள் சுவரை வந்து வடிவத்தை மாத்துது. இந்த நார்கட்டி உள் சுவருடைய வடிவத்தை போய் உள் சுவரை அழுத்தும். ஸோ உள் சுவரை அழுத்தும் போது கர்ப்பப்பை வந்து அதை கான்ட்ராக்ட் பண்ணி வெளியில தள்ள பார்க்கும். நமக்கு வந்து பீரியட்ஸ் அப்போ பிளட் ஃப்ளோ வந்து வருது இல்லையா, ப்ளீடிங் வருது. ஸோ அதுவே எதனாலனா கர்ப்பப்பை கான்ட்ராக்ட் பண்ணி வெளில தள்ளும். அந்த கான்ட்ராக்ட் பண்ணும் போது அந்த வர பெயின் தான் வந்து நார்கட்டினால இன்னும் ஜாஸ்தியா தென்படுது, அவ்வளவுதான்.
0: ஓகே மேம், இப்ப பீரியட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிலவங்களுக்கு 3 டேஸ்ல பினிஷ் ஆயிரும். ஆனா வந்து 5th டேவோ ஒரு 7th டேயோ ஒரு 10th டேவோ பண்ணும்போது லைட்டா பீரியட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுவும் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகளா மேம்?
1: லைட்டா ஸ்பாட்டிங் வர்றது நமக்கு பிரச்சனை கிடையாது, ஃப்ளோவாவே ஜாஸ்தியா இருக்கு. முன்னாடி வந்து எனக்கு 5 டேஸ் ஓகே 7 டேஸ் வரைக்குமே ஃப்ளோ இருக்கும், ஐ மீன் 5 டேஸ் ஃப்ளோ இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பாட்டிங் மாதிரி ஒரு 10 டேஸ் இருந்து ஸ்டாப் ஆயிடும்னா ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா அது ஃப்ளோவாவே வந்து ஒரு 7 டேஸ், 10 டேஸ், 15 டேஸ், ஈவன் 20 டேஸ் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நான் இன்னமும் வந்து ஒரு 3-5 பேட்ச் ஒரு நாள் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். அந்த பேட்ச் ஃபுல்லாக சோக் ஆகுது இல்லை ஹாஃபாக சோக் ஆனாலுமே அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான்.
0: ஓகே மேம், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம் மேம். ஹலோ.
2: ஹலோ.
0: ஆ ஹலோ, வணக்கம் மேம். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க மேம்.
2: கண்டிப்பா. வணக்கம் டாக்டர், நான் வேலூர் மாவட்டம் அக்காடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கேள்விகள். பொதுவாக இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் அது உருவாக்குவதற்கு காரணம் அப்படிங்கிறது ஒபீஸ் அண்ட் ஹெரிடிட்டரி வாக்குலையும் இருக்குமா, இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா, அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து இந்த கட்டிகள் டயக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்குரிய அந்த நவீன சிகிச்சை முறைகள், அதாவது நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸோ அல்லது அதில் ஆப்ரேட் பண்ணுறதா அல்லது சில ரேஸ் மாதிரி கொடுத்து அதை கரைக்கிறதா, அந்த ஃபேக்டரை எப்படி டிசைன் பண்ணுவாங்க டாக்டர்ஸ், என்னென்ன செக்லிஸ்ட் வச்சு டாக்டர்ஸ் இது ஆப்ரேஷனா அல்லது சில ரேஸ் மாதிரி பாஸ் பண்ணாவே இதை கரைச்சிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நன்றி,
1: நன்றி. ஃபைப்ராய்ட்ஸ் உருவாகிற காரணம் பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து காரணம் இருக்கலாம். ஸோ உடல் பருமன் ஒபிசிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான அபாயம், அது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒபீஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபைப்ராய்ட்ஸ் வருதான்றது இல்லை, ஆனால் ஒபீஸாக இருக்கிற பட்சத்தில் ஃபைப்ராய்ட் வர்றதுக்கான தாக்கம் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹெரிடிட்ரி ஃபேக்டர் டெஃபினட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா அம்மா பாட்டி அப்படி இல்லைன்னா அவங்களோட சகோதரிகளுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருந்து யூட்ரஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வர்றதுக்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் 50% ஜாஸ்தியாகவே இருக்குன்னே சொல்லலாம்.
0: ஓகே
1: ஓகே. அண்ட் அவங்களோட செகண்ட் க்வெஸ்சன், இந்த பர்டிகுலர் நார்கட்டிகளுக்கு

0: இருக்கு. நவீன சிகிச்சை முறைகள் நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் நார்க்கட்டிகளுக்கு கட்டாயமா சிகிச்சை முறை பண்ணணும். நான் முன்னாடியே சொன்னேன், அறிகுறிகளே இல்லாம கூட நார்க்கட்டிகள் இருக்கலாம்னு சொன்னேன். சோ அறிகுறிகளே இல்லாத நார்க்கட்டிகளுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நார்க்கட்டினால நமக்கு ஒரு சில அறிகுறிகள் வருது. இப்ப ரத்தப்போக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த ரத்தப்போக்கு ஜாஸ்தியா இருக்கிறத கம்மி பண்றதுக்கு நம்ம மெடிசன்ஸ் இருக்கு.
1: சோ
0: மெடிசன்ஸ் மூலமாவும் நம்ம வந்து இதை வந்து ட்ரீட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் அது பெருசாகி தொந்தரவு கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆல்வேஸ் வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது ஹிஸ்டெக்டமி மட்டுமே வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஈவன் அந்த ஹிஸ்டெக்டமி ஆப்ஷனாக இருக்கும்போது அதுதான் பண்ணி ஆகணுன்ற இருந்தாலுமே அதுலேயே வந்து நமக்கு இப்போ லேப்ரோஸ்கோபி ஈவன் ரோபோட்டிக்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஹிஸ்டெக்டமி மட்டும்தான் ஆப்ஷனா, கண்டிப்பாக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது, அவங்களுடைய ஏஜ் குரூப் என்ன, அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு 45 வயசுக்குட்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாருக்குமே கிடையவே கிடையாது. ஸோ அந்த கர்ப்பப்பை அந்த சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்டு எங்கே இருக்குது, அந்த நார்க்கட்டி எந்த சுவரில் இருக்குது, எக்ஸாக்டாக எத்தனை நார்க்கட்டிகள் இருக்குது, அது என்ன சைஸில் இருக்குது, அது என்ன தொந்தரவு கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து இதை என்ன சிகிச்சை முறைன்றதை டிசைட் பண்ணுவோம். அதுக்கு மெயினாக இமேஜிங் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். அல்ட்ராசவுண்ட்னா நம்ம ஸ்கேன் பண்றது. அண்ட் நம்ம என்ன சிகிச்சை முறைன்றத டிசைட் பண்றதுக்கு எம்ஆர்ஐ பண்ணுவோம். சோ எம்ஆர்ஐ மூலமா தான் நம்ம வந்து அந்த கட்டியோடைய துல்லியமா அது எங்க இருக்கு, அது எந்த சுவர் அழுத்துது, உள் சுவர் அழுத்துதா, நடு சுவர் அழுத்துதா, இல்ல வெளி சுவர்ல தான் அந்த கர்ப்பப்பை கட்டி இருக்கா. வெளி சுவர்ல இருக்க கர்ப்பப்பை கட்டிக்கு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. அதுக்கு மருந்து கூட அவசியம் கிடையாது. அதனால எந்த வித அறிகுறியுமே இருக்காது விமென்க்கு. ஆனா வெளி சுவர்ல கர்ப்பப்பை கட்டி இருந்தாலுமே நாளடைவுல அது என்ன ஆகும்னா அது வந்து உள் சுவர்ல நிறைய கட்டிகள் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் மெயினான ஃபேக்டர்ன்ற போது அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பாலன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கான அது மற்ற இடத்துலயும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபாலோ அப் மட்டும் பண்ணாலே போதும். ஒரு 6 மாத இடைவெளியில வேற எங்கேயாச்சும் புதுசா வந்திருக்கா, இல்ல புதுசா அவங்களுக்கு அறிகுறியே இல்லாத பெண்களுக்கு ஏதாவது புதுசா அறிகுறி வந்திருக்கான்றத ஃபாலோ அப் பண்ணாலே போதும். சோ அந்த ஃபாலோ அப் பண்ணியே அவங்களுக்கு இது பண்ணிடலாம். மத்தபடி மெடிசன்ஸ் இருக்கு. அண்ட் நவீன சிகிச்சை முறைகள் அவங்க கேட்டாங்க, கரைச்சிடலாமா, லேப்ரோஸ்கோபி மூலமா அதை கரைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஹீட் வேவ்ஸ் மூலமா அதை கரைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எம்ஆர்ஐ கைடடா ஹீட் வேவ் செலுத்தி அந்த பர்டிகுலர் கட்டியை மட்டும் டார்கெட் பண்ணி அதை வந்து கரைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ஒரு விதமான சர்ஜரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மயோமெக்டமின்னு சொல்லுவோம். மயோமெக்டமின்னா அதுவும் ஓபன்ல பண்ணலாம், இல்ல லேப்ரோஸ்கோபிக்கலாவும் பண்ணலாம். மயோமெக்டமின்னா அந்த கர்ப்பப்பை கட்டிய மட்டும் எடுக்கிறது. யூட்ரஸ்ல இருந்து கர்ப்பப்பை கட்டிய மட்டும் எடுத்துட்டு யூட்ரஸ் பிரிசர்வ் பண்ற சர்ஜரி. சோ அந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து எத்தனை ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, எங்கெங்க இருக்கு, அதை நம்ம சர்ஜிக்கலா அதை வந்து ரிமூவ் பண்ணலாமான்றதை எம்ஆர்ஐ வச்சுதான் டிசைட் பண்ண முடியும். அது மாதிரி இல்லாம உள் சுவர்ல மட்டும்தான் கட்டி இருக்குன்னா இன்னும் ஒரு சிகிச்சை முறை ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலயமாவும் நம்ம அகற்றலாம். ஹிஸ்ட்ரோஸ்கோபின்னா அது வந்து இல்லை இது வயிற்றுல வந்து நம்ம வந்து பெரிய இன்சிஷனோ ஈவன் தொலையோ போடுறது, வயிறு வழியா தொலையோ போடணும்னு கூட அவசியம் இல்லை. அடி வழியா ஸ்கோபி மூலயமா கர்ப்பப்பை வாய் வழியாவே வந்து நம்ம ஸ்கோபி செலுத்தி லேப்ரோஸ்கோபி மாதிரி ஒரு கேமரா செலுத்தி அந்த கட்டி எங்க இருக்குன்னு பார்த்து அது வழியாவே அகற்றதுக்கும் நம்ம கிட்ட வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
1: ஓகே, அப்பனா வந்து இப்ப மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஓகே மேம், இப்போ அவங்களுக்கு வந்து கியூர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலமா அவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த கட்டிகை அப்படின்னா அது மறுபடியும் அவங்களுக்கு வருமா மேம்?
0: கட்டாயமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் இப்ப கர்ப்பப்பைய வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்ன்ற பட்சத்துல அந்த கட்டி அதுக்கப்புறம் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. ஆனா நம்ம கட்டிய மட்டும்தான் ரிமூவ் பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல கர்ப்பப்பை ரிமூவ் பண்றதுக்கான அவசியம் ஏற்படல, ஆர் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கண்டிப்பா பிரிசர்வ் பண்ணணும்ட்டு அவங்க மனசுல இருக்கு அப்படின்ற பட்சத்துல டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றோம் நாங்கன்னா அந்த கட்டியை மட்டும் டார்கெட்டடா ரிமூவ் பண்றோம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து அவங்க மெனோபாஸ் ஆகுற வரைக்குமே வந்து அது சுரந்துட்டு தான் இருக்க போகுது.
1: சோ
0: அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிற பட்சத்துல அந்த கட்டி வந்து வேற இடத்துல வந்து புது இடத்துல அகெயின் வர்றதுக்கான சான்ஸ் அபாயம் இருக்குதுதான்.
1: ஓகே, அப்பனா வந்து நம்ம வந்து அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணாலும் இத்தனை பீரியட் அது எவ்வளவு நாளைக்குள்ளயோ நம்ம அதை அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது.
0: செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெனோபாஸ் வரைக்குமே நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ஈவன் மெனோபாஸ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் அகைன் நம்ம வந்து அது வரைக்குமே வந்து டாக்டர் கிட்ட அவங்க ஃபாலோ அப்ல இருந்துகிட்டே இருக்கிறது தான் நல்லது.
1: ஓகே மேம். இப்போ

0: வந்து அந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், இப்போ யாருக்கெல்லாம் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்?
1: கர்ப்பப்பை வந்து கட்டாயமா ரிமூவ் பண்ணியே ஆகணும்ன்றது யாருக்காக நாங்க சொல்லுவோம்னா, கட்டி வந்து ரொம்ப பெருசாகி அது வந்து சிறுநீரக குழாயெல்லாம் போயிட்டு அழுத்தி கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உண்டு படுத்துது, ஆர் பிளாடர்ல ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணி அது வந்து ரொம்ப பெரிய கட்டியா இருக்கு, அது டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் சொல்லுவோம், அதோடைய தன்மை மாற ஆரம்பிச்சு ரத்தப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி ரத்த சோகையினால வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது. அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுவோம், ஆனா அந்த மெடிசின்ஸ்லயுமே வந்து அவங்களுக்கான அவங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அண்ட் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காங்க, 45 வயசுக்கும் மேலே ஆயிடுச்சு. ஆனா மெனோபாஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கு, சே 5 இயர்ஸ் or 7 இயர்ஸ் கூட இருக்குது, 40 வயசு இருக்குன்னே வச்சுக்கோங்க. சோ 50 வயசுல தோராயிரமா மெனோபாஸ் ஆகும், அந்த 10 வருஷம் அவங்களால வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது அந்த கட்டியை வச்சுட்டு. சோ அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை அது கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம கர்ப்பப்பைய ரிமூவ் பண்றதுதான் ஒரு ஆப்ஷன்.
0: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாமா?
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை

0: வளமாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கர்ப்பப்பை நார்கட்டிகள் அதுனா என்ன என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் பிரியதர்ஷினி அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்ப இந்த நார்கட்டிகள் இருக்கிறதுனால உடலுறவு வைத்துக் கொள்ளும் போது வலி ஏற்படுமா மேம்?
4: நார்கட்டிகள் இருக்கிறதுனால எல்லாருக்குமே உடலுறவை வைத்துக் கொள்ளும் போது வலி இருக்காது. ஆனா ஒரு சிலருக்கு நார்கட்டினால வந்து இந்த உடலுறவை வைத்துக் கொள்ளும் போது வலி ஏற்படலாம். சோ எந்த மாதிரி நார்கட்டிகள் இந்த உடலுறவு வலி ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்புறம் போஸ்டீரியர் வால்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பைக்கு பின் வால்ல இருக்கக்கூடிய நார்கட்டிகள்னால இந்த உடலுறவு வைத்துக் கொள்ளும் போது தாக்கம் ஏற்படலாம். ஆர் அது வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்ற பட்சத்துல உடலுறவு வைத்துக் கொள்ளும் போது வலி ஏற்படலாம்.
3: ஓகே மேம், இப்ப ரத்த சோகை ஏற்படுறதுனால நார்கட்டிகள் காரணமாகுமா மேம்?
4: நார்கட்டினால ரத்த சோகை ஏற்படுறதுக்கு ரீசன் தான். ஏன்னா இப்போ நார்கட்டினால நான் ஆல்ரெடி சொன்ன ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கும், ரத்தப்போக்கு, மாதவிடாய் ரத்தப்போக்கு ஜாஸ்தியா இருக்கும்ன்றது நான் சொன்னேன். ஒரு சில பேருக்கு அந்த மாதவிடாய் ரத்தப்போக்கு ஜாஸ்தியாகி அது ரத்த சோகை ஏற்படுத்தும். சோ அந்த ரத்த சோகையை ஏற்படுத்துறதுக்கு நார்கட்டி முக்கியமான ஒரு காரணமா இருக்கு.
3: ஓகே மேம், இப்ப இந்த நார்கட்டிகள் எப்ப மேம் புற்றுநோயா மாறுது மேம்?
4: ஓகே, எல்லா நார்கட்டியும் புற்றுநோயா மாறவே மாறாது. அதோட எண்ணிக்கை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப 1000 வந்து இப்போ 100,000 மகளிர் எடுத்துக்கோங்க, அதுல ஒருத்தவங்களுக்கு தான் வந்து இது புற்றுநோயாவே மாறதுக்கான சான்சஸே இருக்கு. இப்ப நம்ம வந்து இத சாதாரணமான நார்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்டோபெத்தாலஜின்னு சொல்லுவோம். அந்த சதைய எடுத்த கட்டிய டெஸ்ட் பண்ணி பாக்குறதுல ஒரு சிலருக்கு வந்து அது புற்றுநோயின்னு நம்ம கண்டறியறதே வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதாவது அதுவே வந்து நான் என்ன சொல்றேன்னா, 1 in 1 lakh தான் சொல்றேன். சோ 100,000 பேர் எடுத்தீங்கன்னா அதுல ஒருத்தவங்களுக்கு அது புற்றுநோயா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
3: ஓகே மேம், இப்ப நார்கட்டிகள் இருக்கிறதுனால அவங்க கருத்தரித்தல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது மேம்?
4: சோ நார்கட்டிகள் இருந்தாலே எல்லாருக்குமே கருத்தரித்தல் பிரச்சனையா இருக்குமான்றது கேட்டா முதல்ல அது கிடையவே கிடையாது. நான் சொன்ன கர்ப்பப்பையில 3 சுவர் இருக்கு. சோ உள் சுவர் இருக்கு, நடுவுல ஒரு பார்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வெளி சுவர் இருக்கு. வெளி சுவர்ல இருக்கிற கட்டியா இருந்தா அது பிரச்சனையே கொடுக்கவே கொடுக்காது. நடு சுவர் மற்றும் உள் சுவர், அந்த உள் சுவரை அழுத்துது ஆர் அதோடைய வடிவத்தை மாத்துதுன்ற பட்சத்துலதான் வந்து அது கருத்தரித்தல பிரச்சனை உண்டுபடுத்தும். சோ கரு அப்படின்றது வந்து உள் சுவர்ல தான் போய் அது ஒட்டிக்கிட்டு வளரும். சோ அந்த உள் சுவருடைய பிளட் ஃபுளோ வந்து சீரா இருக்கணும். ஆனா இந்த கட்டி வந்து அந்த உள் சுவர் அழுத்தும் போது அந்த பிளட் ஃபுளோவை வந்து அது வந்து டேமேஜ் பண்ணுது. சோ அதனால அது பற்றி கொண்டு அது கரு வளர்ற தன்மையை வந்து அது பாதிக்குது. சோ அந்த பட்சத்துல அபார்ஷனோ இல்ல இன்ஃபர்டிலிட்டி சான்சஸோ இருக்கு. அண்ட் கர்ப்பப்பை வாயில ஒரு சில கட்டி கர்ப்பப்பை இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வரும். சோ அப்படி கர்ப்பப்பை வாயிலையோ இல்ல அது அது யூட்ரஸோடைய வடிவத்தை மாத்துற பட்சத்துல அது வந்து இந்த கருத்தரித்தல பிரச்சனை உண்டுபடுத்தும். ஒரு சில இது வந்து கரு குழாய் டியூப்ஸ்க்கு ரொம்ப அருகி பக்கத்துல இருக்கும். சோ அந்த டியூபோட அடைப்பு மூலமா வந்து ஒண்ணு அது டியூபல் பிரெக்னன்சி மாதிரி போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3: ஓகே மேம், இப்ப அப்பனா வந்து இப்ப பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்த நார்கட்டிகள்லாம் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதா மேம்?
4: ஆமா நல்லதுதான். ரொம்ப வருஷமா ட்ரை பண்றாங்க, பிரெக்னென்டே ஆக முடியல, வேற எந்த ரீசனும் இல்லைன்னா ஒரு வாட்டி அல்ட்ராசவுண்ட் பண்ணா அதுல நார்கட்டி இருந்தா அது கூட 1 of the reasons இருக்கலாம்.
3: ஓகே மேம், இப்ப கர்ப்பத்திற்கு இப்ப ஒரு சிலவங்களுக்கு சொன்னீங்க இது அப்படி இருந்தாலும் ஒரு சிலவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, பிரெக்னன்சி நார்மலா இருக்கும் அப்படின்னுங்க. இப்ப வந்து பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நார்கட்டிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் பண்ணணும் மேம்?
4: அவங்க வந்து பிரெக்னன்சில

0: ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நார்கட்டிகள் இருக்கும் போது. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் கல்பிரிட் இந்த பர்டிகுலர் இதுக்கான ரீசன் அப்படின்னு இருக்கும் போது, அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன ஆகுதுன்னா பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அது ஜாஸ்தியா இருக்கும் போது அதுக்கு பிளட் ஃப்ளோவும் பிரெக்னன்சில ஜென்ரலியே பாடியில பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். சோ இதெல்லாமே வந்து அந்த கர்ப்பப்பை கட்டிய வந்து வளர்ச்சி அடையறதுக்கான ரீசன். சோ அது பெருசாக ஆரம்பிக்கும் பிரெக்னன்சி டைம்ல, அது பெருசாக ஆரம்பிக்கும், அதனால நிறைய தொந்தரவு ஏற்படலாம். சோ பிரெக்னெண்டா இருக்கும் போது அந்த ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் பிரெக்னன்சி முடிஞ்சோடனே இந்த ஹார்மோன்ஸ் அப்படியே டோட்டலா டிராப் ஆகும், ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன். சோ பெருசா இருந்த கட்டியை கூட கொஞ்சம் வந்து
1: ரெடியூஸ் ஆகும்.
0: முன்னாடி இருந்த சிம்டம்ஸ்லாம் இப்ப சிம்டம்ஸ் இருக்கவே இருக்காது. சோ அகெய்ன் ஆஸ் யூஷுவல் அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அறிகுறிக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், இப்ப IVF சிகிச்சையெல்லாம் சொல்றாங்கல்ல மேம், அதுல நார்கட்டியோட தாக்கம் என்னென்னலாம் பண்ணுது மேம்?
0: சோ IVF உடைய சக்சஸ் ரேட்டுன்னு ஒன்னு இருக்குது.
1: ஓகே,
0: எல்லாருக்குமே அது வந்து சக்சஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா, IVF பண்ணி எல்லாருக்குமே டெஃபினட்டா குழந்தை இருக்கான்னு கேட்டா இல்லதான். ஒரே சைக்கிள் எல்லாம் வந்து 70% தான் சக்சஸ் ரேட் இருக்கு.
1: ஓகே,
0: சோ இந்த சக்சஸ் ரேட்டை இந்த ஃபைப்ராய்ட் ஃபர்தரா குறைக்குது. சப்போஸ் ஃபைப்ராய்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 70% ஒரு 50% குறைஞ்சிருது. சோ இதுதான் வந்து அதனுடைய தாக்கம். அகைன் அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய அது கரு வந்து போய் பற்றி கொண்டு வளர்ற தன்மையை வந்து புடிச்சு வளர்ற தன்மையை வந்து கம்மி பண்ணுது இந்த ஃபைப்ராய்ட்ஸ்.
1: ஓகே மேம், இப்ப வந்து மெனோபாஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா மேம், இப்ப மெனோபாஸ் எல்லாம் உங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த கர்ப்பப்பையில கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அப்ப அவங்க ஃபைனலா என்ன மேம் பண்ணிடலாம், ரிமூவ் பண்றது பெட்டரா மேம்?
0: ஒரு சில பேருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன 40 வயசுனா 50 வயசு வரைக்கும் மெனோபாஸ் ஆகுது, ஒரு 10 வருஷம் அவங்களால கஷ்டப்பட முடியாதுன்னு
1: சொன்னேன்.
0: இதே வந்து அவங்களுக்கு 47-48 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்தப்போக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதுவே வந்து ஜாஸ்தியா அதிகரிக்க, ஐ மீன் ரொம்ப ஜாஸ்தியா ரத்தப்போக்கு இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம அயன் டேப்லெட்ஸ் அண்ட் ரத்தப்போக்க வந்து கட்டுப்படுத்துற மாதிரி டேப்லெட்ஸ் மட்டுமே கொடுத்து அதுலயே நல்லா குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அனதர் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுது. ஆன பட்சத்துல இந்த கட்டிகள் வந்து தானாவே சுருங்கிடும். ஏற்கனவே நான் சொன்னது ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான், இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் மெனோபாஸ் ஆகுற ஒரு 5 இயர்ஸ் முன்னாடில இருந்தே குறைய ஆரம்பிச்சிடும். இது நம்ம வந்து கரு முட்டையில இருந்துதான் இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து மெயினா வர்றது. இந்த கரு முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும், வயசாக முதிர்ச்சி அடைய அடைய குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல கரு முட்டையே இல்லாம போயிடும். அதுதான் மெனோபாஸ்ன்ற ஸ்டேட். ஓகேங்களா, கருமுட்டையே கிடையாது. சோ அந்த ஹார்மோன்ஸே இல்லாத பட்சத்துல அந்த கட்டியால வளர முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பிச்சு அதுல கால்சியம் டெபாசிட் ஆகி அது ஒரு அந்த மாதிரி அது செயல் இழந்து போன ஒரு சாதாரண ஒரு விஷயமா ஆயிடும். அதுக்கப்புறம் அது வந்து வளரவே வளராது. சோ மெனோபாஸ் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் வந்து ஃபாலோ அப்ல இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது புற்றுநோய் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஆப்டர் மெனோபாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு சிலருக்கு அந்த ஒரு சிலரே 1 in 1 lakh தான் நான்
1: சொல்லிட்டேன்.
0: சோ அந்த 1 in 1 lakh வந்து எவ்வளவு அரிதான விஷயம்னு உங்களுக்கே தெரியும். சோ அந்த மாதிரி பட்சத்துலதான் அது கேன்சரா மாறும். பெரும்பாலான பெண்கள்ல அது சுருங்கி போய் அது ஒரு இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஆயிடும். சோ மெனோபாஸ் அட்டைன் ஆயிட்ட எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்ல, ஆனா அந்த ஃபாலோ அப் தேவை. சோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம, ஏதாச்சும் அது புற்றுநோயா மாறுதா. சோ அது எப்படி நமக்கு தெரியும் அது புற்றுநோயா மாறுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மெனோபாஸ் ஆனா ஒரு சிலருக்கு வந்து புற்றுநோயா மாறுதுன்னு நான் சொல்றேன், அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஃபாலோ அப் வந்துட்டு இருக்கும் போது சடனா சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது.
1: ஓகே,
0: மெனோபாஸ் ஆனா சைஸ் இன்க்ரீஸ் ஆகவே கூடாது. பிளீடிங் வர ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஃபைப்ராய்ட் இருக்கும், பெரிய ஃபைப்ராய்ட் இருக்கும், அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கும். அந்த மாதிரி பட்சத்துல அது புற்றுநோயா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு.
1: ஓகே, அப்பனா வந்து மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஃபைப்ராய்டு நார்கட்டிகள் வந்து சுருங்க ஸ்டார்ட் பண்ணனும், ஆனா உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து பெருசாகுச்சு அப்படின்னா அது இன் கேஸ் கேன்சர் கட்டியா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு.
0: அது கேன்சரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
1: ஓ, கேன்சரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே மேம், இப்ப வந்து ஃபைப்ராய்டு நார்கட்டிகள் இருக்கு அப்படின்றவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவங்களோட இதை டெஸ்ட் பண்ணி பாக்கணும் மேம்?
0: ஃபாலோஅப் கேக்குறீங்க. சோ 6 மாத இடைவெளியில வந்து அவங்க பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சோ என்ன மாதிரி பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெல்விக் எக்ஸாமினேஷன், இடுப்பு வழியா அடி வழியா நம்ம வந்து செக் பண்றது, அது ஒன் ஆஃப் த அது ஒரு முறை.

0: வந்து கட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா இருந்தாதான் வந்து மகப்பேறு டாக்டரால அதை வந்து அடி வழியாவே வந்து செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி அல்ட்ராசவுண்ட் ஆல்ரெடி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருட காலத்துல 6 months to 1 year இடைவேளையில கண்டிப்பா வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது பெருசா இருக்கா, அதே சைஸ்ல இருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கா அப்படின்றது, வேற இடத்துல எதுலயாவது வந்திருக்கா, அதெல்லாம் நம்ம வந்து அதுல பாத்துக்கலாம்.
1: ஓகே மேம், இப்ப உடல் பருமன் இருந்தாவே நார்கட்டிகள் ஃபெப்ராய்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல மேம், அது உண்மையா இல்லையா மேம்?
0: உடல் பருமன் இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை.
1: ஓகே,
0: ஆனா உடல் பருமன் இருக்க அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோனோட ப்ரிடாமினன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்.
1: ஓகே,
0: சோ அதனால அவங்களுக்கு சப்போஸ் ஜெனட்டிக் இன்ஃபுளுன்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது அடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டரா வந்து அவங்களுக்கு டெஃபினட்டா ஃபைப்ராய்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு.
1: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசிடலாம் மேம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கர்ப்பப்பை நார்க்கட்டிகள் என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் பிரியதர்ஷினி அவர்கள். வாங்க, மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்ப நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல மேம், இந்தந்த அறிகுறிகள்லாம் இருக்கு. எந்த அறிகுறிகள் இருந்தா அப்படின்னா உடனே நம்ம சடனா போய் மருத்துவரை சந்திக்கணும்.
2: சோ இந்த ஆல்ரெடி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சடனா வந்து என்ன எமர்ஜென்சி ஏற்படலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைப்ராய்ட் சடனா இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அது இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு குளிர் ஜுரம் மாதிரி ஏற்படலாம். ஓகேயா? சோ குளிர் ஜுரம் மாதிரி ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து முதுகிட்ட அந்த வலி ஏற்பட்டு குளிர் ஜுரம் ஏற்பட்டு ரொம்ப சோர்வாகி போகலாம். சோ அப்படின்னா அவங்க கட்டாயமா ஒரு வாட்டி பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. அது ஒரு எமர்ஜென்சியா இருக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இன்ஃபெக்ட் ஆகுறதுனால சீழ் மாதிரி அடி வழியா வருது. அது வெள்ளப்படுறது ரொம்ப ஜாஸ்தியா படுறது, ஒரு ப்ளீடிங் ரொம்ப, ஒரு ஒன் நைட்ல வந்து திடீர்னு ஒரு ரொம்ப ஒரு 10 பேட் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஒரு 2 மணி நேரத்திலே, அந்த மாதிரி பட்சத்துல கட்டி கட்டியா போயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா இந்த கர்ப்பப்பை என்ன பண்ணும், அந்த ஃபைப்ராய்டை வந்து வெளியில தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும், கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வெளியில தள்ள ட்ரை பண்ணும் போது அவங்களே மீறி இருக்கிற எல்லா ரத்தமும் போயிட்டே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஒரு சில டைம். அது எப்ப அது மாதிரி ட்ரை பண்ணும்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சீ புடிச்சு நெக்ரோசிஸ் சொல்லுவோம், அது இன்ஃபெக்ட் ஆகி நெக்ரோஸ் ஆகும் போது இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சடனா திடீர்னு ரொம்ப வலிக்கும், வயிறு வலிக்கும். ஏற்கனவே முன்னாடி எல்லாம் வந்து சீரா இருக்கிற வயிறு வலி, இப்ப திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து தாங்கவே முடியல, ரொம்ப பரண்டு பரண்டு படுக்கிற மாதிரி முணங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அந்த வலியில மயக்கடிச்சு கூட விழுந்துருவாங்க. அந்த மாதிரி சடனா வலி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி கட்டி. ஒரு சில டைம் இந்த கட்டி வந்து வெளி சுவர்ல இருக்கிற கட்டினால பெரும்பாலான பிரச்சனையும் வராதுன்னு நான் சொன்னேன். ஆனா ஒரு சில கட்டி என்ன பண்ணும், அது ட்விஸ்ட் ஆயிக்கும், சுத்திக்கும். அது சுத்திக்குச்சுன்னா இந்த மாதிரி வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த சமயத்துல நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அதே மாதிரி எஸ்பெஷலி வந்து பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி ஜுரமோ இல்ல திடீர்னு வலியோ வாந்தி இந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்ற பட்சத்துல ஃபைப்ராய்டு இருக்கிற பெண்களா இருந்தா கட்டாயமா வந்து எமர்ஜென்சியா டாக்டரை பாக்குற மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம், இப்ப டெலிவரி டைம் சொல்லிங்க இல்லையா, இப்ப டெலிவரி டைம்ல அந்த ஃபைப்ராய்டு வந்து என்னென்ன சிக்கல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துது மேம்?
2: ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேபியோடைய பொசிஷன், அதாவது ஃபீட்டல் பிரசன்டேஷன் சொல்லுவோம். யூஸ்வலா வந்து தலை வந்து கீழே இருக்கணும். தலை கீழே இருந்த பட்சத்துல சுலபமா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியற விஷயம். ஆனா இந்த ஃபைப்ராய்டு கட்டி யூட்ரஸ்ல இருக்கும் போது, சப்போஸ் கீழ்பகுதியில யூட்ரஸோட அடி வாய்கிட்ட இருக்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்றது கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை தலை கீழே இறங்கவே இறங்காது. ஒண்ணு குறுக்கலா இருக்கும், சோ டிரான்ஸ்பர்ஸ் லை ஆர் ஆப்ளிக் லைன் சொல்லுவோம், குறுக்கலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அது பிரீச் பிரசன்டேஷன் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல சிசேரியன்கான சான்சஸ் நிறையவே அது உண்டுபடுத்தும். அது நம்பர் ஒன். சப்போஸ் தலையே கீழே தான் இருக்கு, கர்ப்பப்பை வாய்க்கிட்டலாம் வந்து ஃபைப்ராய்டு இல்லை, வேற எங்கேயோ ஃபைப்ராய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பட்சத்துல கர்ப்பப்பை இது பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. ஆனா இவங்களுக்கான லேபருடைய ப்ராக்ரஸ்

0: யூட்ரஸ் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. அந்த யூட்ரஸ் வந்து சீரா கான்ட்ராக்ட் ஆகி குழந்தைய வந்து அது வந்து வெளியில கொண்டு வரணும். இதுதான் அது கர்ப்பப்பை வாய் வந்து டைலேட் ஆகி அது அதுக்கேத்த மாதிரி குழந்தை தலை வெளியில வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நார்மல் டெலிவரிக்கான ப்ராசஸ். ஆனா அந்த சீரான சீரா அது எல்லாமே ஒன்று சேர்ந்து அது கான்ட்ராக்ட் பண்ணி அது கர்ப்பப்பை வாயை வந்து விரிவடைய வைக்கும் போதுதான் இது ப்ராசஸ் சுலபமா இருக்கும். ஆனா இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால இந்த ப்ராசஸ் வந்து பாதிக்குது.
1: சோ
0: லேபர் வந்து ப்ராக்ரஸே ஆகாம போகலாம். அதனாலயும் சிசரேன் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில டைம் வந்து அடைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட ஏற்படலாம். அடைச்சிட்டு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ஐ மீன் டிஃபிகல்டிஸ். இன்னொன்னு என்னன்னா டெலிவரியே ஆயிடுச்சு அப்படின்னாலுமே டெலிவரிக்கு பின் வர ரத்த போக்கு, அது சிசரியன் டெலிவரியோ இல்ல நார்மல் டெலிவரியோ, எந்த டெலிவரினாலையும் டெலிவரிக்கு பின் இருக்கிற ரத்த போக்கு எல்லாருக்குமே வருதுதான். அது எதனால கட்டுப்படும்னா யூட்ரஸ் சுருங்கணும். இவ்வளவு விரிவடைந்த யூட்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கினாதான் வந்து அந்த ரத்த போக்கு, அந்த உள்ள ரத்த குழாயும் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி அந்த பிளட் ஃபுளோ வந்து ஐ மீன் அந்த பிளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகும். அந்த சுருங்குற தன்மையை வந்து இந்த ஃபைப்ராய்ட் வந்து சுருங்க விடாது. ஒரு சில பேருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனோ ஆர் அவசரமா வந்து இப்ப நார்மல் டெலிவரியே ஆயிருந்தாலும் அவசரமா அறுவை சிகிச்சை பண்றதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால இருக்கு.
1: ஓகே மேம், இப்ப நீங்க வந்து பரிசோதனைகள் சொன்னீங்க இல்லையா, அல்ட்ராசவுண்ட் எம்ஆர்ஐ, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன் மேம்.
0: சோ இப்ப வந்து அல்ட்ராசவுண்ட் அப்படின்றது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குதா அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு அதோடைய ரத்த ஓட்டத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ மெயினா அதோட ரத்த ஓட்டத்தை நம்ம எதனால பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க கேன்சரஸ் லீஷனா இல்ல வந்து நான் கேன்சரஸ் ஃபைப்ராய்ட்ஸா அப்படின்றது நம்ம அந்த ரத்த ஓட்ட எப்படி அது கூட இருக்குன்றது ஒரு வகைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதோடைய தன்மை மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு, இதெல்லாமே நம்ம அல்ட்ராசவுண்ட்ல வந்து தெரிஞ்சிக்கலாம். எம்ஆர்ஐ யோட ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு அறுவை சிகிச்சை பிளான் பண்றோம் வச்சுக்கோங்க. அது என்ன மாதிரி அறுவை சிகிச்சை? நான் சொன்ன நவீன முறையில நிறைய அறுவை சிகிச்சை இருக்கு. எளிதாகவே நம்ம வந்து ரொம்ப வயிறு பெருசா இன்சிஷன் போட தேவையில்ல. நம்ம ஒன்னு லேப்ரோஸ்கோபி மூலமாவும் பண்ணலாம், ஹிஸ்ட்ரோஸ்கோபின்னு சொன்ன அதாவது கர்ப்பப்பை வாய் வழியா போட் ஐ மீன் கேமரா செலுத்தி கூட ஆப்ரேட் பண்ணலாம். டார்கெட்டட் தெரப்பின்னு இருக்கு, யூட்ரைன் ஆட்ரி எம்போலைசேஷன் இருக்கு. யூட்ரைன் ஆட்ரி தான் வந்து இந்த கர்ப்பப்பை ஃபைப்ராய்ட்ஸ்க்கு சப்ளை, அந்த பிளட் ஃப்ளோவை வந்து சப்ளை பண்ணுது. அதை அடைக்கிறதுக்கு மூலமா கூட இந்த ஃபைப்ராய்ட்ஸ் குறையும். ஸோ எந்த வித சர்ஜரி வந்து அப்ளிகபிள்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்றதுக்கு மெயினான ஒரு டூல் வந்து எம்ஆர்ஐ. ஸோ எம்ஆர்ஐல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா எத்தனை ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, 10 இருக்குதா, 20 இருக்குதா, எத்தனை ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, அது எந்த சுவர்ல இருக்கு, துல்லியமா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்
1: பொசிஷன், அதோட சைஸ் எல்லாமே.
0: ஆமா, மேப்பிங் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் நாங்க சொல்லுவோம். எக்ஸாக்டா நம்ம ஒரு சர்ஜன் ஆபரேட் பண்ண போறாங்கன்னா அந்த ஃபைப்ராய்டு அவங்களுக்கு தெரியணும், அது எங்க இருக்குன்றது, அது எங்க இருக்கு, எக்ஸாக்டா என்ன சைஸ்ல இருக்குன்றத தெரிஞ்சாதான் இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோபில எல்லாம் வந்து சிங்கிள் சிட்டிங்ல நம்மளால அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமா இல்ல டூ சிட்டிங்ஸ் தேவையா அப்படின்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியும்.
1: ஓகே மேம், நிறைய தகவல்களை இதை பத்தி எங்களுக்கு சொன்னீங்க. சோ கடைசியா எங்க நேயர்களுக்கு நீங்க இந்த ஃபைப்ராய்டு பத்தி சொல்ல போற மெசேஜ் என்ன மேம்?
0: சோ ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்றத பத்தி நினைச்சு நீங்க எதுவுமே பயப்படவே வேணாம். ஏன்னா பெரும்பாலான ஃபைப்ராய்ட்ஸ் வந்து புற்றுநோய் கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பதறவே வேண்டாம். எல்லா ஃபைப்ராய்ட்ஸுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு அறிகுறியே இல்லைன்னா அறிகுறி இல்லாத வரைக்கும் நமக்கு ஈவன் மருந்து மாத்திரை கூட தேவைப்படாது. ஸோ நீங்க வந்து என்ன உங்களுடைய கடமை அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையாச்சு மகளிர் மகப்பேறு மருத்துவர்கிட்ட வந்து பரிசோதனை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பரிசோதனையில நம்ம அறிகுறியே இல்லாம இருந்தாலுமே வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து சீக்கிரமா வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரமா கண்டுபிடிச்சா நம்ம ஃபாலோ அப்லேயே இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே கர்ப்பப்பைய வந்து அகற்றணும் அப்படின்ற வந்து சொல்யூஷன் அது வந்து சொல்யூஷனா இருக்காது. எல்லாருக்குமே வந்து கர்ப்பப்பை எடுத்து போட்டுறணும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்படாது. ஸோ ஹெல்த்தியாவே நம்ம வந்து அதை வந்து

0: சரி பண்ணிக்கலாம், மருந்து மூலமாவே சரி பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு டாக்டர். கர்ப்பப்பை கட்டிகள், கர்ப்பப்பை நார்கட்டிகள் என்பது பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ இந்நிகழ்ச்சி நம் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும்

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கத்தோடு இன்று கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 4:01:22 ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஃபன் பண்றதுக்காக இன்னொரு ஆர்ஜே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஆர்ஜேன்றது அவங்களே சொல்லுவாங்க.
2: நான் தான் உங்க ஆர்ஜே ஜோ.
1: ஆமாங்க, ஆல்ரெடி 3 ஷோல வந்து அவங்க வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. சோ அவங்க கூட சேர்ந்துதான் இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் வந்து உங்களுக்காக நாங்க பண்ண போறோம். நீங்க ஃபன் பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 அண்ட் 2275230 அப்படின்ற இந்த நம்பருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக உங்களுக்காக என்ன டைலாக் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே பாப்புலரான டைலாக், ஈஸியான டைலாக், ஃபேமஸான டைலாக் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கான டைலாக் இப்போ வருது, கேளுங்க.
3: என்ன திருவாளூர் பாட்டியில ஹுட்டாக, பொன்னமராவதி பாட்டியில ஹுட்டாக, அவ்வளவியே காரக்குடி பாட்டியில கூட ஹுட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டே.
1: நேர்களே கேட்டிங்களா, இது வந்து ஒரு ஃபேமஸான டைலாக், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சரி சொல்லுங்க ஜோ, நீங்க இந்த டைலாக் கேட்டிருக்கீங்கல்ல?
2: நிறைய தடவை கேட்டிருக்கேன், எவ்வளோ ஃபேமஸான டைலாக்கு.
1: ஓகே, நிறைய தடவை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, ரொம்பவே ஜாலியா ஃபன்னா பேசலாமே இன்னைக்கு கட் கேமரா ரோலிங்ல. கால் பண்ணுங்க, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யோசிக்காதீங்க, உடனே கால் பண்ணுங்க. ஃபேம் ரெயின்போக்கு இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்ன திருவாரூர் பாட்டில குட்டாக, பொன்னமராவதி பாட்டில குட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட குட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டே.
4: நேர்களே கேட்டிருப்பீங்க நம்மளோட டயலாக் இதுதான். ஸோ அதை பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஸோ இப்போ டைம் 4 மணி 8 நம்மளோட 35 நொடிகள் ஆயிட்டு இருக்கு கட் கேமரா ரோலிங்ல. நம்ம கூட இப்ப யார் இருக்கா, பேசலாமா ஜோஸ்?
5: பேசலாம்.
4: ஓகே சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
6: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க மேம். இருவருக்கும் வாழ்த்துக்கள்,
4: வாழ்த்துக்கள்,
6: நிகழ்ச்சிகள் பாராட்டுகள்.
4: அதாவது நாங்க நீங்க சொல்ற டயலாக் கேக்குறது மூலம் எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றீங்க. வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா?
5: கட் கேமரா ரோலிங்.
6: எப்படி இருக்கீங்க? என்ன திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாக, அதெல்லாம் போ. காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரக கும்பத்தோட
4: என்ன
6: பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, அதெல்லாம் ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கரகம் கரக கும்பலோட மாட்டிக்கிட்டேன்.
4: சரி சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் இதுல வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கா?
6: நிறைய இருக்கு. ஏன்னா ரெயின்போ எஃப்எம்க்கு சென்னை, திருச்சி, மதுரை இங்கெல்லாம் நாங்க கலக்கிட்டு இருக்கோம்.
4: ஓ அப்படியா?
6: ஆமாங்க.
4: சரி, எல்லாத்துலயும் அப்ப நீங்க லிசனரா இருக்கீங்க.
6: ஆமா, ஏன்னா வந்து நாங்க ஆப்ல கேக்குறதுனால எல்லாமே போன்ல இருக்கு இல்லைங்களா, அதனாலதான் எல்லாம் நம்பர் இருக்கு. அதனால எல்லாம் இங்க முடிச்சோடனே அங்க, அங்க முடிச்சோடனே அங்க, அப்படி மெட்ராஸ் டு திருச்சி, திருச்சி டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி.
4: இப்ப வந்து பாண்டிச்சேரி எஃப்எம்ல நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா?
6: அடுத்தது மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரில இருந்து மெட்ராஸ் போவோம்.
4: ஓகே ஓகே. பஸ் ரூட் சொல்லுவாங்க, இங்க இருந்து இங்க போறோம், இங்க இருந்து இங்க போறோம், அந்த மாதிரி. அதே மாதிரி இங்க முடிச்சிட்டு அடுத்த இதுக்கு அங்க அப்பாயின்மெண்ட் அங்க உங்களுக்கு.
6: ஆமா, மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி.

0: ஓகே ஓகே மேடம், சூப்பரா சொன்னீங்க. டயலாக்
1: அந்த அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு ஆகாஷவாணி கொடுக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய பெரிய நன்றி. ஏன்னா நாங்களே எங்க குரல நாலு செவத்துக்குள்ளதான் அது கூட கேட்காது, இவர் கூட கேட்காது. ஆனா இப்ப இந்த ஆலோர் இந்தியாவும் தாண்டி நாங்கெல்லாம் கேட்கற மாதிரி எங்களை வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்காக ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. 90 ஆகாஷவாணி 90ல் இன்னும் 900 வருஷம் கொண்டாடணும் நாம.
0: ஓகே, அதுல நீங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும் நாங்க வந்து கேட்டுக்கறோம்.
1: थैंक यू मैम, थैंक यू, थैंक यू.
0: ஓகே மேடம்,
1: थैंक यू. பட்டதுக்கு நன்றி மேம், இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: திரும்பவும். ஓகே, நேர்களே நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படினா 2271760 2271770 வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படினா 0413 அப்படிங்கற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஆமா, அதாவது அவங்க வந்து நம்பர் ஒரு நம்பரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அதாவது 2275230 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்களும் இந்த ஷோல வந்து ஜாலியா ஃபன் பண்ணுங்க, எங்களை சிரிக்க வைங்க, எங்களை மட்டும் இல்ல வெளியில கேக்குறவங்க எல்லாரும் சிரிக்க வைங்க. ஓகேவா? சரி, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நேரம் 4:12 ஆயிட்டு இருக்கு. சோ ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: இது கட் கேமரா ரோலிங். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று ப்ளே பண்ணியிருந்தேன்.
2: ஆமாம், சூப்பரான டைலாக். அதில் வேற ஒரு மேம் வந்து ரெண்டு டைமும் சூப்பராக வேற பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து யாரு நம்ம கூட அந்த டைலாக்கை பேச போறாங்க அப்படின்றத கேட்டுடலாம்.
1: ஓகே, ஒருத்தர் இருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். இருவருக்கும் வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
3: மேடம்
1: வணக்கம்.
3: பேசலாமா மேடம்?
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: ஆர் முருகன், இளமங்கலம்.
1: இளமங்கலம் முருகன் சார் பேசுறீங்க, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க இருவருமே
1: இருவருக்கும் இருவரும் நலமா இருக்கும்.
3: டைலாக் சொல்லலாமா மேடம்?
1: ஓகே, டைலாக் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் பேசலாம் அப்படினு சொல்ல வரீங்க.
2: நாங்க வந்து ஆமா
3: மேடம், அது நான் ஞாபகம் மாறுது எனக்கு, அதனால உங்ககிட்ட சொல்லி டைலாக் ஃபர்ஸ்ட் சொல்லலாம்.
1: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
4: என்ன இருவர் பாட்டில கூட்டாங்க, என்னக்கா பொன்னமரம் பாட்டில கூட்டாங்க, அவ்வளவுதான் பாட்டில கூட என்ன மாட்டிக்கிறேன். உங்க கிரகத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன்.
1: எங்க கிரகத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்களா? இன்னும் எப்படி சொல்லிட்டீங்க எங்களை வந்து நீங்க?
3: நம்ம எஃப்எம் ரேடியோல சங்கீதா மேடமும் அப்புறம் சோனி மேடம் கிட்ட மாட்டிக்கிட்டேன்.
1: சோனி மேடம் இல்ல, உங்க ஜோ மேடம்.
3: என்ன திருவார் பாட்டில கூட்டாங்க, என்ன வந்து பொன்னம்பலம் பொன்னம்பலம் பாட்டில கூட்டாங்க, அவ்வளவு என் கிரகம் காரக்குடி பாட்டில கூட மாட்டிக்கிட்டு கிடக்குறேன். அவ்வளவுயா உங்க கடைசியில உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்.
1: நீங்க எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி மாட்டிக்கிட்டேன்றத மட்டும் நீங்க வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
3: இல்ல மேம், டைலாக் தான் மேடம் நான் சொல்றேன்.
1: சரி, உங்களுக்கு வேற டைலாக் கொடுக்க போறேன்
3: இப்ப. சரிங்க மேடம்,
1: ரெடியா?
3: ரெடி மேடம்.
1: ஓகே.
5: என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்துவிடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும்.

0: ஹலோ
1: சொல்லுங்க மேடம்.
0: முருகன் சார் கேட்டீங்களா? நாங்க டயலாக் சொன்னோம், ஆனா நீங்க வந்து ஒரு பாட்டு பாட போறீங்க.
1: இது பாட்டாவே இருக்கு மேடம். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடிறேன்
0: மேடம். ஓகே, கட், கேமரா ரோலிங்.
1: என்ன என்ன ஐட்டங்களோ டுவெல் பி ரூம் புலிலே திறந்து பார்த்தால் தெரிஞ்ச வீதம்.
0: அப்புறம்
1: அது மேல எனக்கு தெரியல மேடம்.
0: அது அள்ளி சென்றால் முடிந்துவிடும். இளமங்கலம் முருகன் சார்,
1: நன்றி மேடம். உங்கள் இருவருக்குமே நன்றி மேடம்.
0: அதாவது நீங்க தப்பிச்சு போக முடியாது, விட்டுருங்க, நாங்க போயிடுறோம்.
1: மோதிரம் போடாத விரலம் இருந்தால் என்ன, இடிபடாத ஊரல் இருந்தால் என்ன, இல்லாட்டால் என்ன?
0: அதாவது ஜென் தத்துவம் இப்ப சொல்லி முடிக்கிறீங்க இந்த அதானே?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, ஓகே சார், நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சொன்னீங்க, நன்றி. தொடர்ந்து பேசுங்க, ஓகேவா? நீங்க ஒரு தடவை சொல்லி காமிச்சீங்கன்னா நம்ம நேயர்கள் வந்து அதை அப்படியே புடிச்சுப்பாங்க, ஓகேவா?
2: நீங்க அப்படின் எனக்கே ஒரு தடவை டயலாக் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு எந்த டயலாக் இப்ப நான் ரெண்டு பிளே பண்ண இல்லையா, நீங்க பாட போறீங்களா இல்ல பேச போறீங்களா?
2: என்னையே கோத்து விட்டுட்டீங்க. என்ன திருவாரூர் பார்ட்டியில கூட்டாக, என்ன பொன்னம்பலம் பார்ட்டியில கூட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பார்ட்டியில கூட கூட்டாக, என் கரகம் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க.
0: இன்னைக்கு வந்து ஜோ வந்து இந்த ஷோல என் கூட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சூப்பரா பேசினாங்க ஜோ. உங்களுக்கு வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பா வாழ்த்துக்கள், நான் உங்களுக்கு கை தட்டுறேன். ஓகே, நேரில் நீங்களும் ஃபன் பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2217760 2250 இந்த நம்பர்ல. ஸோ அடுத்ததான் உங்களுக்காக அந்த வடிவேல் சார் பாடினதை வந்து உங்களுக்காக மறுபடியும் நான் பிளே பண்ண போறேன், கேட்டுட்டு கால் பண்ணுங்க.
3: என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு.

0: கேட்டிருக்கீங்க நேர்லே எஃப்எம் ரெயின்போ 102.8 இது கட் கேமரா ரோலிங். ஸோ இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஜோ பேசிடலாமா உங்க கூட?
1: பேசிடலாம். ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம் மேம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ஜான்சி ராணி, என்ன ஆச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா?
2: இல்லையா? அப்படியெல்லாம் இல்லையா? என்ன ஆச்சு?
0: என்ன ஆச்சா? ரொம்ப வந்து ஏதோ சோகமா பேசுற மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஜான்சி ராணி இப்ப வந்து ரொம்ப ஃபன் பண்ண போறாங்க எல்லாரையும்.
2: இல்ல, நான் பண்றேன், அது ஃபன்னா இருக்கோ இல்லையோ தெரியல.
0: ஓகே, நம்ம ஃபன்னா மாத்திரோம். ஓகேவா?
2: ஆ ஓகே.
1: கட் கேமரா ரோலிங்.
2: என்ன திருவாரூர் பார்ட்டில கூப்பிட்டாங்க.

0: பொன்னமலை பாட்டியில கூப்பிட்டாங்க அவ்வளவு, ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க, என் கரகம் அங்கெல்லாம் போகாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்.
1: இந்த கரக கும்பல் வந்து மாட்டிக்கிட்டீங்க, என்னையும் ஜோவியும் சொல்றீங்களா? சரி சீரியஸா கூட நாங்க வந்து உங்களை சும்மா விளையாட்டுக்கு பேசுறோம், ஓகேவா?
0: ஓகே ஓகே.
1: சரி ஓகே, அடுத்தது அடுத்தது என்ன பண்ண போறீங்க?
0: அடுத்த டைலாக் போலாம்.
1: ஒரு தடவை உங்களுக்காக பிளே பண்ணுமா? ஓகே ரெடி.
0: ரெடி.
2: என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்துவிடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐந்தா

0: அப்பாடா.
1: ஓகே, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜான்சி ராணி மேடம் இருக்கீங்களா லைன்ல?
2: இருக்கேன் இருக்கேன்,
1: ஓகே, ரெடி?
2: கேட்டுட்டேன்.
1: பேசலாமா மேம்?
2: பாடுங்க.
1: பேசலாமான்னு கேக்குறேன். அவங்க பாட போறாங்க. ஓகே, கட், கேமரா ரோலிங்.
2: என்ன என்ன இட்டங்களோ டோல்பிளே, திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு இந்தா இருக்கு
1: இந்தா இருக்கு. என்ன லட்டா ஜாங்கிரியா?
2: நிறைய தேடுவேன் அப்புறம் வீட்டுல இருக்க யாரையாவது கூப்பிடுவேன். யாரையாவது கூப்பிட்டோன்னா அவங்க வந்து இந்த பாரு உன் கண் எத்திரிக்கதான் இருக்குது பாருன்னு சொல்லி அதை எடுத்து என்கிட்ட குடுத்துட்டு என்ன வேற ரெண்டு அடி அடிச்சுட்டு போவாங்க.
1: அதாவது எல்லார் வீட்லயும் இது நடக்குதான், நம்ம தேடும் போது அது கிடைக்காது இல்ல?
2: ஆமா ஆமா.
1: சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் சொன்னாலும் பிளே பண்ணும்ல?
2: அப்படியா?
1: என்ன திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாக, காரைக்குடி பார்ட்டியில கூப்பிட்டாக, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்தது, நான் அதெல்லாம் விட்டுட்டேன், ஆனா இது இதுல வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கா?
2: அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஹஸ்பண்ட் வீட்டுலதான் நாங்க அதெல்லாம் சொல்றதா இருக்கோம். இங்க வந்து பொண்ணு பார்த்தாங்க, அங்க வந்து பொண்ணு பார்த்தாங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு உன் அளவு உன்னை கட்டிட்டு இங்க வந்து மாட்டிக்கோ.
1: நீங்க வந்து மனசுக்குள்ள பேசுன்னு சொல்லிட்டு ஓபனா பேசுறீங்க. இங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க வெளியில.
2: இல்லையே, என் சொந்தக்காரங்க எல்லாருமே சென்னையில தானே பத்திரமா இருக்காங்க, இங்க யாரும் இல்ல.
3: அழைப்புக்கு
1: நன்றி, வாழ்த்துக்கள். நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2275230 இந்த நம்பர்ல.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இது கட் கேமரா ரோலிங். 4:35 நிமிடம் 57 நொடிகள்ல

0: கேமரா ரோலிங்ல யார் பேசுறதுக்காக வந்திருக்காங்க பேசலாமா? ஜோ
1: பேசலாம்.
0: ஓகே, கேளுங்க, நீங்க யாருன்னு கேளுங்க.
1: ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரு, எங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா சார்?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
1: ஹாப்பியா இருக்கீங்களா சார்? சார், டயலாக் கேட்டீங்களா?
2: கேட்டேன் கேட்டேன்.
1: எந்த டயலாக் சார் பேச போறீங்க?
2: திருவாரூர் பாட்டியில அந்த டயலாக்.
1: ரெடியா சார்?
2: ரெடி.
1: இல்ல, டயலாக் போடணுமா சார்?
2: வேணா வேணா.
1: ஓகே, அப்ப டயலாக்லாம் வேணா, ரெடி அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா சார்?
2: எஸ் எக்ஸாக்ட்லி.
1: ஓகே சார், ரெடி சார். கட் கேமரா ரோலிங்.
2: திருவார் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமரா பாட்டியில கூப்பிட்டாங்க, ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்கல்ல, அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரகத்த கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
0: அதாவது இவங்க வந்து ஒரு ஸ்டைலான இவங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது வந்து அந்த ஸ்லாங், அது வந்து வேற மாதிரி இருக்கு. அவங்க கோவை சார்ல பேசுவாங்க இல்லையா, அந்த கரகாட்டக்காரங்க எல்லாம் பேசுவாங்க இல்ல, அதே மாதிரி நீங்க வந்து இப்ப எங்களுக்காக டெலிவரி பண்ணும். ஓகேவா?
2: அப்படிதான் பேசினீங்களா? அப்படிதானே
0: நீங்க வந்து ரொம்ப ஸ்டைலிஷா பேசுனீங்க. அத
1: என்ன
0: திருவாரூர் பாட்டில கூப்பிட்டாக, காரைக்குடி பாட்டில கூப்பிட்டாக அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஓகேவா?
2: சரி,
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
2: என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாங்க, ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரகாட்ட கும்பல மாட்டிக்கிட்டேன்.
0: இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கிட்டே நீங்க மாட்டிக்கிட்டீங்க, உங்களை எத்தனை வாட்டி நாங்க பேச
2: வைக்கிறோம்.
0: கரெக்டா டயலாக் வந்து டெலிவரி பண்ணிட்டீங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி
2: இத வந்து வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசி காமிக்கிறேன்.
0: ஓகே,
2: என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாங்க, காரைக்குடி பாட்டியில கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போகாம இந்த கரகம் இந்த கரகார இந்த கரகாட்ட கும்பல மாட்டிக்கிட்டேன். அடுத்து
0: அழுதுகிட்டேன்.
2: என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க, காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போகாம எக்கரகம் இந்த கரகாட்ட கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
0: ஐயோ, ரொம்ப பாவமா இருக்கு நீங்க அழுகிறத பார்த்தாலே.
2: அடுத்து கோபமா, பாட்டியில கூப்பிட்டாங்க, காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போகாம எக்கரகம் இந்த கரகாட்ட கும்பல மாட்டிக்கிட்டேன்.
0: என்ன பண்றது சார், வேற வழி இல்ல உங்களுக்கு, நீங்க வந்து இங்க நடிச்சுதான் ஆகணும்.
1: எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க, கரெக்டா சார்?
0: எனக்கு வந்தது, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் இதுல வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம் இருக்கா?
2: எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறது நான் மிஸ் பண்ணல மேம். ஆனா ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்டு அயல் நாட்டுக்கு கூப்பிட்டான் வாடா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு சின்ன பையனா இருந்தேன், ஃபிளைட்ல போக எனக்கு பயம், ஐயோ வேணாம்ப்பா அப்படின்ட்டு மிஸ் பண்றேன். இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சது போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா கிடைச்ச சான்ஸ் போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்பேன். அது இப்ப நினைச்சா கூட கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆஃப் த வேர்ல்டா இருந்தது.
0: ஓகே, அவ்வளவு இதெல்லாம் அங்கெல்லாம் போகாம இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்களும் பேசலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நம்ம ஜோ வேற ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அடுத்த டயலாக் என்ன அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. வேணுமா இல்ல இந்த ரெண்டு டயலாகே போதுமா உங்களுக்கு?
1: இப்ப என்ன பேச வைக்கிறதுக்காக டைலாக்கா இல்ல நேயர்களுக்கு டைலாக் போட போறீங்களா?
0: நேயர்களுக்கு கொடுப்போம், இல்ல நீங்க பேசுறதுனால நாங்க பேச வைப்போம். சோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேடம், உங்களைதான் இன்னும் ஆளு காணுமே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்.
3: வந்துட்டேன் மேம்.
0: இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டீங்களா
1: மேம்? கலைமணி மேம், நல்லவேளை என்ன வந்து காப்பாத்திட்டீங்க, இல்லாட்டி இப்ப நம்ம ஆர்ஜே வந்து என்ன டயலாக் பேச வச்சிருப்பாங்க தெரியுமா?
3: சூப்பரா பேசுறீங்க மேம், நீங்க தான் ஒரு டயலாக் ஆல்ரெடி பேசிட்டீங்களே, சூப்பரா தான் பேசுறீங்க.
0: அதான் அடுத்தது, அடுத்த இன்னொரு டயலாக் குடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கும்போது நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. இப்ப ஓகேவா?
3: மாட்டிக்கிட்டல மேம், நாங்களா கால் பண்றோம்ல, எங்களுக்கு பிடிச்சிதான் கால் பண்றோம். எஃப்எம்ல

0: பேசணும் அப்படிங்கறதால.
1: ஓகே ஓகே ஓகே, சூப்பர். உங்களோட என்ன சொல்றது, ஆர்வம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா?
0: ஓகேங்க மேம்.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
0: மேம் இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி மேம்.
1: கலைவாணி மேடம்க்கு மறுபடியும் வணக்கம் சொல்லிட்டு.
0: நலமா இருக்கீங்களா மேம்?
1: இருவருமே நலம் மேம். நீங்க நலமா?
0: நலமா இருக்கேன் மேம்.
1: சரி ஓகே, இப்ப ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடியா இருக்கேன் மேம்.
1: ஓகே, எல்லாரையும் வந்து ஃபன் பண்ண போறீங்க, சிரிக்க வைக்க போறீங்க. கலைவாணி மேடம் அடுத்தது ரெடியா இருக்காங்க. கட் கேமரா ரோலிங்.
0: என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னம்பல பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, அங்க எல்லாம் போகாம என் கரகம் இந்த கரக கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டேன்.
1: ரொம்ப வருத்தப்படுறீங்களா மேடம்? கலைவாணி மேடம் வேணா உங்களை வேற பாட்டியில வேணா நாங்க மாட்டி விடுறோம் மேடம்.
0: மாட்டி விடுங்க மேம், இந்த செஞ்சில இருந்து வேற ஊருக்கு மாட்டி விடுங்க மேம்.
1: ஓகே, எந்த ஊர் பிடிக்கும் சொல்லுங்க, மாட்டி விட்டுருவோம்.
0: அங்க பக்கத்துல பாண்டியில பாருங்க மேம். எங்கடா?
1: ஓகே, இங்க பாண்டிக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறீங்க?
0: ஆமாங்க மேம்.
1: சரி ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம். ஓகே, அடுத்த டயலாக் ரெடியா இருக்கீங்களா? அடுத்த டயலாக்ல பாட்டு பாட்டு பாட போறீங்க எங்களுக்காக.
0: ஓகே மேம், தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன், எப்படி இருந்தாலும் பாத்தீங்க.
1: ஓகே, ரெடி மேம்.
0: என்ன என்ன ஆயிட்டங்களோ, 12B பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஐய் இங்க இருக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: நேர்லே இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஷோவை இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ சொல்லுங்க ஜோ, நீங்கள் வந்து இந்த ஷோ எப்படி இருந்தது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அதாவது இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி இருக்கு.
4: சொல்லுங்க. டைலாக்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம நேயர்கள் எல்லாருமே அந்த டைலாக்கை ப்ராக்டிஸ்லாம் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா அந்த டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸான டைலாக் வேறு. ஓகேவா? ஏன்னா அதை போட்ட உடனே

0: நம்ம நேயர்கள் வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மாடுலேஷன்லாம் ட்ரை பண்ணி வேற பேசினாங்க. எல்லாருமே சூப்பரா வேற பேசினாங்க. வேற என்ன சொல்லணும்னா,
1: நீங்களும் வேற பேசுனீங்க, அதை பத்தி சொல்லவில்லையே.
0: அது நீங்க தானே சொல்லணும் என்ன பத்தி.
1: ஆமா, அதாவது நீங்களும் வந்து நல்லா முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்றதை விட சூப்பராவே டெலிவரி பண்ணீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். சோ மறுபடியும் நம்ம இன்னொரு ஷோல வந்து இதே மாதிரி வந்து வேற வேற டயலாக் எல்லாம் நம்ம நேயர்களுக்கு போட்டு அவங்களை வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக அடுத்த ஆர்ஜி உங்களுக்காக

0: போட்டு அவங்கள வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக அடுத்த ஆர்ஜி உங்களுக்காக பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா ஜோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நாமளும் கிளம்பலாம். அடுத்ததா 6:20 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா அண்ட்
1: ஆர்ஜி ஜோ.
2: சிங்கா 100.5 சிங்கா.

0: ஹாப்பி ஈவினிங். இது என்ன ஷோ அப்படின்ட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது நம்ம அலையோடு விளையாடுதாங்க நிகழ்ச்சி. எல்லாருக்குமே இப்போ பீச்சுக்கு போன உடனே அப்படியே நம்மளே, இப்போ எவ்வளோ வயசானாலும் அந்த பீச்சுக்கு போன உடனே அந்த பீச் மண்ணெல்லாம் பார்த்த உடனே நம்மளே அப்படியே சிறுப்பிள்ளையாக விளையாட ஆரம்பிச்சிருவோம். அது இல்லாமல் அந்த இடத்துல இந்த மணல் வீடுலாம் கட்டி விளையாடுறது, இன்னும் நிறைய பேர் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பீச்சில் இந்த சிப்பிலாம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேகரித்து இந்த வீட்டில் வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் வளர்த்தோம் அப்படின்னா அதில் போட்டு வைக்கிற இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக எந்த ஆர்ஜே எந்த பீச்ல என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன ஃபன் எல்லாம் பண்ண போறாங்க, யார் அவங்க கூட பேச போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட எல்லாரும் பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாட்டு வருது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:15 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான ஹாப்பி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களே, அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஆஷா அவங்க வந்து பொம்மையார் பாளையம் அப்படின்ற ஒரு பீச்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கிட்ட வந்து பேச போறாங்க, என்னென்ன மாதிரியான ஃபன் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகே, இப்ப நியர்பை வந்து கோட்டக்கூட்டத்துல இருந்து நியர்பை தான் இருக்கு இந்த பொம்மையார் பாளையம் அப்படின்ற பீச். இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடற்கரை மணல், அதனால எப்ப வந்தாலும் வந்து நம்ம விளையாடுறாங்க. அது இல்லாம நிறைய இந்த சிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணா இங்க நிறையவே இருக்கு இங்க கடற்கரையில. அது இல்லாம ரொம்ப அழகான பீச், அது இல்லாம பக்கத்துலயே வந்து சாப்பிடறதுக்கு கடல் உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான இதுவுமே இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பீச் தான் வந்து இந்த பொம்மையார் பாளையம் பீச். இப்ப நம்ம சில பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் மேடம், அங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஆர்த்தி.
2: ஓகே மேம், நீங்க இதே ஊர் தானா இல்ல வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? இங்க
3: இல்ல இல்ல, இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம்.
2: ஓ,
3: அப்படியே வந்துட்டு கொஞ்சம் பீச் விசிட் பண்ணிட்டு போலாம்.
2: ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க இந்த ஊர் கிடையாது, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க?
3: இல்ல இல்ல,
2: இப்ப எந்த

0: வந்திருக்கீங்க?
1: கடலூர். கடலூர்.
0: கடலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, இப்பதான் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா ஸ்கூல்?
1: ஓபன் பண்ணியாச்சு இருந்தாலும்.
0: ஏன்னா இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நீங்க இப்ப தனியா வந்திருக்கீங்க, குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போயிருப்பாங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்றதுக்காக இங்க தோண்டி வந்துட்டீங்களா?
1: புரியல.
0: இல்ல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இப்ப வந்து நீங்க என்ஜாய் பண்றதுக்காக தோண்டி வந்துட்டீங்கன்னு கேக்குறேன். எனக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பீச் வந்துட்டீங்களா, அதுக்காக கேக்குறேன்.
1: ஆமா ஆமா. ஓகே சூப்பர்.
0: சரி சொல்லுங்க, நீங்க இவ்வளவு நாள் வந்து குழந்தைங்க வந்து வீட்டுல வச்சிருந்தீங்க, இப்ப வந்து ஸ்கூலுக்கு வந்ததுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க?
1: இல்ல, இந்த பீச் மற்ற பீச்சோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். மற்ற பீச்ல எல்லாம் வந்து இது ரொம்ப ரெஸ்டா இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ரீயாவும் பிளசண்டாவும் இருக்குது.
0: ஓகே,
1: அதனால பசங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும்.
0: சரி, ஓகே ஓகே. இப்ப நீங்க குழந்தைங்க விட்டுட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப உங்களுக்கு ஜாலியா இருக்கா? இல்ல குழந்தைங்க விட்டுட்டு வந்துட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா?
1: இப்படி நல்லா நமக்கு ஃப்ரீயா இருக்குது, பசங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு.
0: ஓகே,
1: அதுதான்.
0: சரி ஓகே. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து அலியோடு விளையாடு. ஸோ நாங்க வந்து இங்க வரந்த டூரிஸ்டா இருக்கோம், இல்ல பக்கத்துல இருந்து ஊர்ல இருந்து வந்திருக்காது, எல்லாருக்கும் வந்து ஃபுல் கேம் வந்து பிளே பண்ணலாம் இருக்கும். ஓகேவா?
1: ஓகே,
0: நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆக்சுவலா நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். நான் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை மிஸ் பண்ணாம நீங்க அப்படியே வந்து கன்ஸ்டியூவா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா?
1: சரி ஓகே.
0: ரெடியா? கேம் குள்ள போயிடலாமா?
1: ஆ போலாம்.
0: ஓகே, சும்மா ஒரு டெமோ மட்டும் நீங்க கரெக்டா அந்த கேம் கரெக்டா நீங்க சொல்ல பண்றீங்களா பாப்போமா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: ஓகே, நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க?
1: ஓகே, நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க?
0: ஆமா, வெரி குட். இதே தான் இந்த கேமோட ரூல். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ஓகே, ரெடி? இப்பதான் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெடி? ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பீச்க்கு வரதா இல்ல படம் பாக்குறதா?
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிவி பாக்குறதா? சொல்லுங்க. படம் பாக்குறதாடா?
0: என்னது
1: சொல்லுங்க?
0: நீங்க
1: வந்து உங்களுக்கு கேம் ரூலே புரியல, நான் என்ன சொல்றேனோ அதை ரிப்பீட் பண்ணு.
0: ஓகே சூப்பர் சூப்பர்.
1: ஓகே சூப்பர் சூப்பர்.
0: சரி, என்ன சாப்பிட்டீங்க சாயங்காலம் நீங்க?
1: என்ன
0: என்ன சாப்பிட்டீங்க சாயங்காலம் நீங்கன்னு கேட்டேன்.
1: என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்றேன்.
0: ஓகே, அதாவது ஆக்சுவலா நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்றத ஃபாலோ பண்ணவே முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஆக்சுவலா நான் பேசுறது புரியுதா? தமிழ் தான் பேசுறேன். ஹலோ,
1: வர வர.
0: சரி ஓகே. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்றத அப்படியே ஃபாலோ பண்ணல, ஸோ உங்களுக்கே வந்து என்ன எடுக்கிறதுனே தெரியல. ஓகே, நீங்க வந்து கேம்ல வந்து அவுட் ஆயிட்டீங்க. ஸோ இன்னைக்கு கேம்ல அவுட் ஆகுறதுக்கு நாங்க இன்னொரு கடிப்பு பொண்ணு வச்சிருக்கோம். ரெடியா? உங்களுக்காக ஒரு கடிப்பு கேட்டுதாமா? ஆக்சுவலா ஒரு ரோட்ல ஒரு பழைய வாட்ச் வந்து கிடைக்குது. ஓகேவா? நீங்க ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பழைய வாட்ச் வந்து கிடைக்குது.
1: நடந்து
0: போயிட்டே இருக்கீங்க, கூடாது. ரொம்ப கஷ்டமா கேட்டுட்டேன். என்ன இருக்கும்
1: எதுக்குள்ள? என்ன
0: வாட்ச்குள்ள? என்ன இருக்கும்
1: முன்ன?

நேர்ல இது மாதிரி பல

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 5:58:59 ஆயிற்றுக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஆஷா பொம்மையார் பாளையம் அப்படின்ற ஒரு சூப்பரான பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான கடி ஜோக் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ரொம்ப ரொம்ப வந்து அருமையான பீச் இந்த பொம்மையார் பாளையம். ஏன்னா இப்ப வந்து வெயில் வந்து இன்னும் கூட அப்படியே சுட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு.

0: வந்து இன்னைக்கு நம்ம விளையாடு விளையாடுற எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு கேம் வந்து விளையாடுறோம். ஓகேவா? இந்த கேமோட ரூல் என்னன்னா, நான் என்ன சொன்னாலும் நான் அப்படியே திருப்பி சொல்லணும். ஓகேவா? அது மிஸ் பண்ணவே கூடாது. நான் வந்து ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி நீங்க ஆமா இருக்கு அப்படியேதான் சொல்லணும். கண்டி பண்ணிட்டாங்க. நான் சொல்லாத மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, நீங்க அடிச்சு போயிட்டு சொல்லக்கூடாது. ஓகே, சரியா? கேம் கூட போகணும். ரெண்டு பேர்ல யார் விளையாடுங்க? அவர் உங்களை கை காமிச்சார். நீங்க விளையாட போறீங்க? சரி, ஓகே. நீங்க எந்த ஊர்ல
1: இருந்துல
0: இருந்து? நான் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் நான் கேட்டுட்டு இருக்கேன்.
1: அவர்கிட்ட
0: கொஞ்சம் பழுத்துட்டு தெரியாது பேசுவேன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும்

ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஆஷா பொம்மையார் பாளையம் அப்படின்ற ஒரு பீச்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கிட்ட பேச போறாங்க, என்னென்னலாம் பேச போறாங்க, என்னென்ன ஃபன் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத வாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, இப்ப அடுத்ததான் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்ததான் நம்ம பீச்ல அவங்க கிட்ட பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்க பேரு? ஓகே, நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸா இல்ல ரிலேஷன்? இப்ப வந்து நிறைய நிறைய
2: விழிப்புணர்வு அப்ப நாங்க வரவங்க எல்லாம் விளையாடுவோம்.
1: நீங்க வந்து எந்த